0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். இது இசை அமுதம்.

கமலம் மேடையில் நர்த்தனம் ஆடி நின்றாய் காந்த மலையில் ஒரு ஜோதியும் நீ வேங்கையில் வந்திடும் வேந்தனும் நீ பூங்காவனம் தன்னில் கருவிலம் தோட்டினில் விளையாடி வரும்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி ஆடிவள்ளி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 222,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03. புதிய காலை புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் வலம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். இதில் மின்தடை பற்றிய அறிவிப்பு. மதுரை பெருநகர் வடக்கு கோட்டம் பந்தயத்திடல் மின் பிரிவு துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இன்று சனிக்கிழமை, இன்று காலை 9 முதல் இன்று மாலை 5 வரை இப்பொழுது கூறப்போகும் பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என தெரிவிக்கப்படுகிறது. மின் விநியோகம் தடைபடும் பகுதிகள்: கே புதூர் துணை மின் நிலையம், பாரதி உலார் ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணாநகர் சொக்கிக்குளம், வல்லபாய் ரோடு, புல்லபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோகலை ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஆல் இண்டியா ரேடியோ குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாத்திமா நகர், புதூர் வண்டிப்பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோவில் ரோடு, ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்ட்டர்ஸ், காமராஜர் நகர் 1, 2, 3, 4, ஹெச்கான் ரோடு, கமலா முதல் மற்றும் 2வது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, பொதுப்பணித்துறை அலுவலகம் பகுதி, கண்மாய் மேல் தெரு,

தாக்குளம் முக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம் குறிஞ்சி நகர் பாலமி குடியிருப்பு கனகவேல் நகர் பழனிசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைபடும். இதேபோன்று வண்டியூர் துணை மின் நிலையத்திலும் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும். மின் விநியோகம் தடைபடும் பகுதியில் வண்டியூர் PKM நகர் சங்கு நகர் பழனி முருகா தியேட்டர் பகுதி சமயன் கோவில் அனுமார்பட்டி யானைக்குழாய் கணபதி நகர் எல் பூலாங்குளம் சௌராஷ்டிராபுரம் யாகப்பா நகர் சதாசிவ நகர் சீமான் நகர் பாண்டியன்கோட்டை மஸ்தான்பட்டி ஒத்தவீடு அன்பு நகர் ஆவி நகர் தாசில்தார் நகர் அன்புமலர் திரு சிவா ரைஸ் மில் பின்புறம் சித்தி விநாயகர் கோவில் திரு மருதுபாண்டிய திரு ஜூப்ளி டவுன் அல்ட்ரா காலேஜ் வீரபாண்டி திரு விரகனூர் LKT நகர் கருப்பாயூரணி வீரபாண்டியன் நகர் பெருமாள் நகர் கருப்பாயூரணி மெயின் ரோடு பழைய EB ஆஃபீஸ் பின்புறம் செவ்வந்தி நகர் மீனாட்சி நகர் ஹைடெக் சிட்டி செந்தமிழ் நகர் விக்னேஷ் அவென்யூ MP மஹால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவிக்கப்படுகிறது. கேட்டது செய்தி சேவை. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள மின் தடை பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தன்னம்பிக்கை பாடல் ஒன்று ஞாபகங்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.
2: வாழ்க்கையில் ரசிப்பது என்பது ஒரு பெரிய கலை. நாம் நன்றாக ரசித்தால்தான், ரசனை உணர்வு இருந்தால்தான் ஒரு படைப்பை நிகழ்த்துவதற்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் நன்கு அனுபவித்து ரசித்து ரசனை உணர்வை வெளிப்படுத்துவது என்பது படைப்பாளிக்கு சந்தோஷம் தருகிற ஒன்று. ஒருவர் பேசுகிற போது கேட்பவர் ரசித்து சிரித்து முகத்தில் அந்த ஆனந்தத்தை காட்டினால்தான் பேச வேண்டும் என்ற எண்ணமே தோன்றும். சில இடங்களில் பார்த்தால் பேசுகிற போது எதிரில் இருக்கிற மக்கள் அப்படியே புன்னகை பூப்பார்கள். அவர்கள் பேசுவது போலவே சிலர் சந்தோஷமடைவார்கள். அந்த இடங்களில் நிறைய பேச வேண்டும், நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ரசித்து பழக வேண்டும். நன்றாக இருந்தால் எப்படி ரசிக்க வேண்டுமோ அதேபோல் ரசனைக்கு விரோதமாக இருந்தால் அதை வேண்டாம் என்று மறுக்கிற ஒரு மன உறுதி வேண்டும். ரிஜெக்ஷன் ஷுட் பி வெரி பவர்ஃபுல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அருமையாக நிராகரிக்க தெரிய வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை நிராகரித்தால்தான் தரமற்ற பொருட்கள் சந்தைக்கு வராது. மகாராஜா ஒரு நாள் ஒரு சபையை கூட்டி ஒரு சங்கீத கச்சேரி நடத்துகிறார். கச்சேரிக்கு வருகிற எல்லோருக்கும் சாப்பாடு என்று ராஜா அறிவிக்கிறார். நிறைய பேர் வந்து கச்சேரி கேட்டு தலையாட்டி விட்டு போகிறார்கள். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்முடைய மக்கள் எவ்வளவு நன்றாக ரசிக்கிறார்கள் என்று மந்திரியை பார்த்து சொன்னார். அதற்கு மந்திரி, இங்கு யாருக்கும் ரசனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இலவசமாக சாப்பாடு போடுறீங்க, அதனால எல்லாரும் வந்து சாப்பிட்டு விட்டு ஓசியில் கச்சேரி பார்க்குறாங்க. யாருக்குமே ரசனையும் கிடையாது என்று சொன்னார் மந்திரி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, மக்கள் ரசிக்கிறார்கள் என்று சொன்னார் ராஜா. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுப்பை எங்கிட்ட கொடுங்க, யார் உண்மையான ரசிகன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னார் மந்திரி. அடுத்த நாள் எல்லோரும் கச்சேரிக்கு உள்ளே வரும்பொழுது வாசலில் நின்று கொண்ட மந்திரி, இன்னைக்கு யாராவது கச்சேரி ரசித்து தலையாட்டினீங்கன்னா அவங்களோட தலையை ராஜா வெட்ட சொல்லிட்டாருன்னு சொன்னார். கச்சேரி ஆரம்பித்தது. பாகவதர் பாட ஆரம்பித்தார். யாரும் தலையாட்டவில்லை. பாகவதர் தன்னுடைய முழு திறமையும் கொட்டி பாடிக்கொண்டிருந்தார். யாரும் யாரையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தனர். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் பேஸ் பலே என்று தலையாட்டி ரசித்தார். அவ்வளவுதான், அவன் தலையை வெட்டப் போகிறார்கள் என்று எல்லோரும் பயந்தார்கள். அப்பொழுது மந்திரி அவனை மட்டும் அழைத்து, இவன் ஒருவன்தான் உண்மையான ரசிகன். ஏனென்றால் உயிரே போனாலும் பரவாயில்லை, இது ரசிக்க வேண்டிய இடம் என்று ரசித்தானே இவன் அல்லவா ரசிகன். இவனுக்கு தங்கத்திலே முத்திரை செய்து கொடுங்கள் என்று ராஜாவிடம் சொன்னதாக ஒரு கதை உண்டு. எனவே ரசிப்பது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ரசனைக்கு ஒவ்வாத விஷயங்களை விளக்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும். போஜராஜா காளிதாசனுடைய ஒவ்வொரு பாட்டிற்கும் ஒரு தங்க நாணயம் கொடுத்தார். ஒரு நாள் போஜராஜா காளிதாசனிடம், நீ பாடிய எல்லா பாட்டையும் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் இறந்து விட்டால் என்னை பற்றி என்ன இரங்கல் பாவை பாடுவாய் என்பதை நான் கேட்க வேண்டும், எனவே தயவு செய்து அதை பாடு என்றார். அதற்கு காளிதாசர், ஒருவர் உயிரோடு இருக்கும்போது யாராவது இரங்கல் பா பாடுவார்களா? பாடமாட்டார்கள். நான் உங்களை பற்றி இரங்கல் பா பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார். நான் பாடினால் நீங்கள் செத்துப்போவீர்கள் என்று உறுதியாக மறுத்தார் காளிதாசர். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பாடு என்றார் போஜராஜா. அவர் சொன்னதை மறுத்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் காளிதாசர். கொஞ்ச நாள் கழித்து காளிதாசர் ஒரு காட்டில் இருந்தார். அப்பொழுது அவர் அருகில் ஒருவர் சோகமாக நின்று கொண்டிருந்தார். ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று காளிதாசர் கேட்டார். அதற்கு, போஜராஜா இறந்து விட்டார் என்றார். உடனே காளிதாசர், எனது போஜராஜா இறந்து விட்டாரா? அவர் எனக்கு அருமையான நண்பர் என்றார். அப்பொழுது அவர் போஜராஜாவை நினைத்து ஒரு இரங்கல் பாட ஆரம்பித்தார். பக்கத்தில் இருந்தவர் போஜராஜாவே தான். தான் செத்தால் காளிதாசர் என்ன இரங்கல் பாடுவார் என்று கேட்பதற்காகவே மாறுவேஷத்தில் வந்திருந்தார். தான் செத்தாலும் கவலை இல்லை, இந்த கவிதையை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தார் போஜராஜா. வாழ்க்கையில் ரசனை என்பது மிக மிக முக்கியம். நல்ல ரசிகர்கள் இருந்தால்தான் தரமான இலக்கியங்கள் உருவாகும் என்பதை தெரிந்து கொண்டால் பல நல்ல இலக்கியங்களை உருவாக்கலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15 நிமிடம். இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 6:16 நிமிடம். புதிய காலையில் இனி பாடல் ஒலிக்கிறது. தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து.

0: நேரம் 6:20:45.
1: இந்நாளின் சிறப்பு. ஜூலை 18 இன்றைய சிறப்புகள்.
2: ஜூலை 18 இன்று நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பன்னாட்டு நாள் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 18 இதே நாளில் தான் 2 பெத்ரோ பிரேசில் பேரரசாக முடிசூடப்பட்ட ஆண்டு 1841.
1: ஜூலை 18 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்த ஆண்டு 1918.
2: ஜூலை 18 இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற டச்சு இயற்பியலாளர் ஹென்ரிக் லாரன்ஸ் அவர்கள் பிறந்த ஆண்டு 1853.
1: ஜூலை 18 இதே நாளில் தான் ஹிட்லரின் புகழ்பெற்ற மெயின் கேம்ப் வெளியிடப்பட்ட ஆண்டு 1925.
2: இதே நாளில் தான் ஜெர்மனியின் மெசேர்ஸ் கெமிட் ME-262 என்ற வானூர்தியை சோதனைக்காக பறக்கவிடப்பட்ட ஆண்டு 1942.
1: ஜூலை 18 இதே நாளில் தான் நாசாவின் ஜெமினி 10 விண்கலம் ஏவப்பட்ட ஆண்டு 1966.
2: ஜூலை

0: ஆறாம் தேதியான இதே நாளில் தான் வியட்நாம் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்த ஆண்டு 1977.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து. விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் திரை இசை, வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கல்பாக்கம் ஸ்ரீ பாண்டுரங்கர் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 8:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் இனிய திரை இசை பாடல்கள் உலா வரும். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். நிகழ்ச்சியில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். இந்த வரிசையில் இன்று ஆத்திக்குளம் சுமதி நேயரின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:30 நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்களை கேட்டு மகிழலாம். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு முதல் சம்பள அனுபவம். இன்றைய கண்ணாடி மாளிகையில் இடம்பெறக்கூடிய தலைப்பு முதல் சம்பள அனுபவம். உங்களுடைய எண்ண கருத்துக்களை சொல்ல வரலாம். அறிமுக நேயர்கள் 25:30:170 என்ற எண்ணிலும், வழக்கமான நேயர்கள் 25:30:171 என்ற எண்களிலும், வெளியூர் மற்றும் செல்லிடப்பேசி அழைப்பாளர்கள் 0452 என்கின்ற மதுரையோட எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் சம்பள அனுபவம். முற்பகல் 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7. 11:47 திரை இசை. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம். 12:02 ஸ்நேகிதியே. மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரலை திரை இசை பாடல் நிகழ்ச்சி. 1:00 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக வசந்த கானங்கள் ஒளி உலாவரும். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மனதிற்கு இனிய மெல்லிசை திரைசை பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் இடம்பெறும். இன்று மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, பக்தி பாடல்கள், இல்லங்கள்தோறும் மகிழ்ச்சி தீபம் ஏற்றும் விளக்கேற்றும் வேளை. ஆறு 25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள் இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றிரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மை தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து 7:32 முதல் பாட்டு இது ஹிட்டு தொடர் நிகழ்ச்சியாக இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகளில் மதுரை மாவட்டம் புனித மரியன்னை லுயிகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி ஒளி உலா வரும். இன்றிரவு 9 மணிக்கு திரை இசை, 9:30 சக்கரவியூகம் பகுதி 10 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 மணிக்கு மனதை வருடி செல்லும் பட்டு சிறகு, 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து மதுரை பண்பலையில் 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 பழைய திரைப்பட பாடல்களின் கானமாக தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து ஒளிபரப்பு செய்ய கேட்கலாம். கேட்டது இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:30.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: நாம் சுற்றுச்சூழலையும் நமது எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மறுசுழற்சி கழிவுகளை மூலப்பொருட்களாக மாற்றுதல். நம் வீட்டின் முன் பழைய பேப்பர், பழைய இரும்பு, பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குகிறோம் என்று ஒருவர் கூவியபடி வருவதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். பெரும்பாலும் பழைய பொருட்களை விற்றுவிட்டு மறந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் அதுவே ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இயக்கத்தின் தொடக்கம். அதற்கு பெயர்தான் மறுசுழற்சி. மறுசுழற்சி என்பது நாம் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பொருட்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து புதிய பொருட்களாக, பயனுள்ள பொருட்களாக மாற்றும் செயல்முறையாகும். இது வெறும் குப்பையை குறைப்பது மட்டுமல்ல, இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய முயற்சியாகும். நாம் இன்று பயன்படுத்தப்படும் காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, இரும்பு, அலுமினியம் போன்ற எண்ணற்ற பல பொருட்களை இயற்கை வளங்களிலிருந்தே உருவாகின்றன. ஒரு டன் காகிதத்தை தயாரிக்க 500,000 மரங்கள் வெட்டப்படுகின்றன. அதே காகிதத்தை மறுசுழற்சி செய்தால் அந்த மரங்களை வெட்ட வேண்டிய அவசியம் குறைகிறது. அதாவது மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதமும் ஒரு மரத்தின் உயிரை காப்பாற்றுகிறது. அதேபோல் இரும்பு மற்றும் பிற உலோகங்களை பெற புதிய சுரங்கங்கள் தோண்டப்படுகின்றன. இதனால் மலைகள் அழிக்கப்படுகின்றன, காடுகள் பாதிக்கப்படுகின்றன. அந்த காடுகளை சார்ந்துள்ள பல உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடத்தை இழக்கின்றன. ஆனால் பழைய உலோகங்களை மறுசுழற்சி செய்வதால் புதிய சுரங்கங்கள் தோண்டும் தேவையும் குறையும், மலை வளமும் பாதுகாக்கப்படும். இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் பிளாஸ்டிக். நாம் வாங்கும்

0: ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில் பிளாஸ்டிக் உறையில் வருகிறது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் அலையாமல் கிடக்கின்றன. அவை மண்ணையும் நீரையும் கடலையும் மாசுபடுத்துகின்றன. கடலில் சேரும் பிளாஸ்டிக்கை மீன்கள் உணவாக நினைத்து விளங்குகின்றன. அந்த மீன்களை மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் நம் உடலுக்குள்ளும் செல்கின்றன. எனவே பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, மனித உடல்நல பிரச்சனையும் ஆகும். நமது வீடுகளில் தினமும் பல வகையான கழிவுகள் உருவாகின்றன. காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம், உணவு கழிவு என்று பல வகை. இவை அனைத்தையும் ஒன்றாக குப்பையில் போடாமல் தனித்தனியாக பிரித்து சேகரித்தால் மறுசுழற்சி மிகவும் எளிதாகும். கண்ணாடி பொருட்களின் சிறப்பு என்னவென்றால், அவற்றை எத்தனை முறை வேண்டுமானாலும் மறுசுழற்சி செய்ய முடியும். பழைய கண்ணாடியை உருக்கி புதிய கண்ணாடியாக மாற்றும் போது புதிய கண்ணாடி தயாரிப்பதை விட மிக குறைந்த ஆற்றல் போதும். இதனால் மின்சார செலவும் குறைகிறது. அதேபோல் பழைய இரும்பு, செம்பு, அலுமினியம் போன்ற உலோகங்களையும் மீண்டும் உருக்கி புதிய பொருட்களாக மாற்ற முடியும். இதனால் இயற்கை வளங்களின் சுரண்டல் குறைகிறது. தொழிற்சாலைகளில் உற்பத்தி செலவும் குறைகிறது. மறுசுழற்சி சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கும் உதவுகிறது. பழைய பொருட்களை சேகரித்து தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யும் துறையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது, குப்பையாக கருதப்படும் பொருட்களே பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாக மாறுகின்றன. இன்று உலக நாடுகள் அனைத்தும் கழிவில்லா சமூகம் என்று ஒரு இலக்கை நோக்கி நகர்கின்றன. அந்த இலக்கை அடைய ஒவ்வொரு குடிமகனும் தனது வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டில் உருவாகும் கழிவுகளை மக்கும் கழிவு, மக்காத கழிவு என்று பிரித்து வைக்க வேண்டும். தேவையில்லாமல் பிளாஸ்டிக் பைகளை வாங்குவதை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த வேண்டும். பழைய செய்தித்தாள்கள், காகிதங்கள், இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி மையங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: நேரம் 6:35. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 6:36. இன்று பரபவ ஆண்டு ஆடி மாதம் 2 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22 லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, கிராமப்புறம் அல்லது கிராமத்தின் அருகில் உள்ள நகர்ப்புற இளைஞர்களுக்கு மிக எளிதாக முழு நேரமாகவோ

0: அல்லது பகுதி நேரமாகவோ பணிபுரிய அழைப்பு விண்ணப்பிக்க https://www.tngris.net.gov.in/fcms/csu/#/ மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு என்பது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர் விவரங்கள் நேரடியாக களத்திற்கு சென்று சேகரிக்கும் பணியாகும். இந்த கணக்கெடுப்பு பணியானது காரிஃப், ராபி மற்றும் கோடை என வருடத்திற்கு 3 பருவங்களில் மேற்கொள்ளப்படும். இந்த பணி மேற்கொள்ள இணைய வசதியுள்ள ஆண்ட்ராய்ட் போன் அவசியமானது. மேலும் இப்பணி மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பதிவு மேற்கொள்ளும் உட்பிரிவு எண்ணானது நடப்பு தரிசு நிலமாக இருந்தால் ஒரு உட்பிரிவிற்கு 3 ரூபாய், ஒற்றை பயிர் சாகுபடியாக இருப்பின் ஒரு உட்பிரிவிற்கு 5 ரூபாய், ஒரே உட்பிரிவு எண்ணில் கூடுதல் பயிர் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு பயிருக்கு 2 ரூபாய் வீதம். ஊக்கத்தொகையானது நேரடியாக தன்னார்வலர்களின் வங்கி கணக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. எனவே நடப்பு காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் விவரங்களை மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு மூலம் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் உழவர் செயலியில் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் தன்னார்வலர்களுக்கு இந்த பணி மேற்கொள்வது தொடர்பான பயிற்சிகள் விரிவாக வழங்கப்படும். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் ப்ரௌனி தயாரித்தல் பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெறவுள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். நுகர்வோர் விழிப்புணர்வில் ஒரு தகவல். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI நுகர்வோர் எளிதில் அடையாளம் காணும் வகையில் வேகன் உணவுப் பொருட்களுக்கு தனித்துவமான வேகன் லோகோ மற்றும் வேகன் என்ற குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்று விதிமுறைகளை அறிவித்துள்ளது. நடப்பு 2027 July 1 முதல் வேகன் என விற்பனை செய்யப்படும் அனைத்து உணவுப் பொருட்களிலும் FSSAI அங்கீகரித்த வேகன் குறியீடு மற்றும் வேகன் என்ற வார்த்தை இடம்பெறுவது கட்டாயமாகும். வேகன் என்பது இறைச்சி, மீன், முட்டை ஆகியவற்றை மட்டுமல்லாமல் பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ், தேன் உள்ளிட்ட விலங்குகளிடமிருந்து பெறப்படும் எந்த பொருளும் சேர்க்கப்படாத உணவாகும். நுகர்வோர் கவனிக்க வேண்டியது, வேகன் குறியீடு உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். FSSAI உரிமை எண் அதாவது லைசன்ஸ் நம்பர் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். லேபிளில் உள்ள பொருட்களின் பட்டியலை படித்து வாங்க வேண்டும். இந்த புதிய விதிமுறை வேகன் என சந்தைப்படுத்தப்படும் உணவுப் பொருட்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கவும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பனி விதை மாதிரிகள் சமர்ப்பிக்கையில் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளில் பூச்சி நோய் தாக்காமலும் தகுந்த ஈரப்பதம் இருக்கும் விதைகளை சமர்ப்பிப்பது அவசியமாகும். விதை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்படுகையில் ஈரப்பதம் அதிகமாகவோ அல்லது பூச்சி நோய் தாக்குதல் இருந்தாலோ தெரிவிக்கையில் அந்த விதைகளை தள்ளுபடி செய்துவிட்டு புதிய விதைகளை விதைப்பு செய்வதால் மறுபருவத்திற்குரிய மகசூல் இழப்பை தடுக்கலாம். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை உற்பத்திக்காக பயன்படுத்துவதோ அல்லது விதை விற்பனை நிலையங்களில் விதைகள் வாங்கும் பொழுதிலோ உரிய சான்றட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சோதித்தும் வாங்கும் விதைகளுக்கு அந்த விதை

0: விற்பனை நிலையத்திலிருந்து உரிய பில் ரசீது பெறுவதும் அவசியமாகிறது. விவசாயிகள் விதைத்து 35 நாட்களுக்குள்ளாகவும் அல்லது பூக்கும் பருவத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவும் விதைப்பண்ணை பதிவு செய்வது அவசியமாகும். அப்போதுதான் விதைச்சான்று அலுவலர்கள் வயல் தரங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை கள ஆய்வு செய்வதற்கும் விதைச்சான்று உதவி இயக்குனர் தேவைப்படின் மேல் ஆய்வு செய்வதற்கும் வசதியாக அமையும். அதேபோல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தங்களிடம் இருந்து அறுவடை செய்யப்பட்ட விதைகளை எடுத்து செல்கையில் விவசாயிகளும் உடன் இருப்பது அவசியமாகும். அந்த விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு கருவிகள் அதன் சல்லடைகள் முறையாக சுத்தம் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதும் அவசியமாகும். ஏனெனில் விதை மாதிரிகளில் பிற ரக கலவன்கள் சில நேரங்களில் அதிகப்படியாக அமைய அந்த விதை சுத்திகரிப்பு கருவிகளில் உள்ள சல்லடைகள் முறையாக சுத்தம் செய்யப்படாததும் ஒரு காரணமாக அமையும். விதை ஆய்வாளர்கள் விதை விற்பனை நிலையங்களில் விதை மாதிரிகள் எடுத்து அனுப்புகையில் விதை விற்பனையாளரும் அந்த விதை மாதிரியில் ஒன்றினை தங்கள் கைவசம் வைத்திருப்பது அவசியமாகும். விதை ஆய்வகத்திலிருந்து முடிவுகள் பெறப்படும் வரை அந்த விதை மாதிரியானது இருக்க வேண்டும். விதை ஆய்வகத்தில் பெறப்படும் முடிவுகளில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருப்பின் துறை சார்ந்த நடவடிக்கையிலோ நீதிமன்ற நடவடிக்கையிலோ தங்களுக்கு உரிய பதில்களை சொல்வதற்கு அந்த விதை மாதிரி அவசியமாகும். விதை ஆய்வாளர்கள் விதை மாதிரிகளை அரசால் உற்பத்தி செய்யப்படும் விதைப்பண்ணைகளிலிருந்தோ அல்லது அரசு சார்பு விதை விற்பனையாளர்களிடமிருந்தோ அல்லது தனியார் விதை விற்பனையாளர்களிடமிருந்தோ எந்த ஒரு விதை விற்பனை முனையத்திலிருந்தும் விதை மாதிரிகளை எடுத்து விதை ஆய்வகத்திற்கு அனுப்பலாம்.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் 6:45 புதிய காலையில் இனி எங்க சின்னரசா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 6:50. இனி கில்லி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:55. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்க இருப்பது பூந்தாளிர். சின்ன குழந்தைகளினுடைய குரலாக ஒலிக்க காத்திருக்கிறது பூந்தாளிர். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டி தம்பி வந்திருக்காங்க. யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம் தம்பி.
3: வணக்கம், என் பேரு எம் பிரேசூடன்.
2: இப்போ நீங்க பூந்தாளிர்காக பேசுறதுக்காக வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள்
2: சொல்லுங்க கேட்கலாம்.
3: அவர முதல எழுத்து மாதி பகவன் உலற்றே உலகு, கற்க கசல கற்பவை கற்ற பின் நிக்க அதற்கு தக. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. தீனார் சுட்டப்புன் உள்ளாரும் மாறாதே, நாவிதான் சுட்டவது. என்னன்றி கொண்டாக்கும் உயிருண்டாம் உயிருளை, சேயன்றி கொண்ட அதற்கு.
2: இதுல நீங்க தீனால் சுட்டப்புன் உள்ளாரும் மாறாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சொன்னீங்கல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? நம்ம திருக்குறள் படிக்கும் போது அதுக்கான அர்த்தத்தையும் சேர்த்து படிச்சாதான் நம்ம மனசுக்குள்ள நிக்கும், சரிங்களா? அந்த குறளுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுதான். ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சொல்லால திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த சொல்ல வந்து அவங்களுக்கு அந்த காயம் கூட ஆறிருமா, ஆனா நம்ம சொன்ன அந்த வார்த்தையில ஏற்படக்கூடிய காயம் வந்து மாறவே மாறாதான். நம்ம நினைச்சிட்டே இருப்போமா, நம்ம இப்படி பேசிட்டான்ல, நம்ம இப்படி பேசிட்டான்ல அப்படின்னு. இதுல
3: உடம்புக்கு

0: நல்லது பாத்தீங்களா. அவங்கள மாதிரி ஒரு குட்டி பையன் சொல்லியிருக்கான், கேட்டுட்டு இருக்க எல்லா குட்டீஸும் எல்லா குழந்தைகளும் தயவு செஞ்சு வெளியில போய் விளையாடுங்க, செல்போன்
1: பார்க்காதீங்க.
0: சூப்பர்மா, இன்னைக்கு பூந்தவளிர்ல ரொம்ப அருமையா பேசின பிறை சூடனுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிடாமா. நன்றி.

புதிய காலை நிகழ்ச்சியில் இதுவரை சேவை செய்திகள். இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, பூந்தளிர், திரைசை பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், திரைசை பாடல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். முதல்ல ஒரு பாட்டை கேட்டு வந்துடுவோம். 1985 பாண்டியராஜன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஆண் பாவம். வாலியின் பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடுகிறார்கள்.

நேரம் 7:05. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 1988 ஃபாசில் இயக்கத்திலும் வெளிவந்த படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. கங்கைமரன் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் கே.ஜே. ஜேசுதாஸ், சித்ரா.

0: நேரம் 7:10.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக் வர்ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 1991 கஸ்தூரி ராஜா இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் என் ராசாவின் மனசிலே. கவிஞர் பொன்னடியான் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் ஸ்வர்ணலதா.

7:17 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் நீ பாடல் ஒலிக்கிறது. 2001 சித்திக் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசை அமைப்பிலும் வெளிவந்த படம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ கவிஞர் பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிகரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், சங்கர் மகாதேவன் பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இனி வேலை வாய்ப்பு செய்தி ஒன்று. பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 110 இடங்களும், மகாராஷ்டிராவில் 85 இடங்களும், டெல்லியில் 53 இடங்களும், தமிழகத்தில் 35 இடங்களும், மேற்கு வங்கத்தில் 35 இடங்களும், பீகாரில் 35, ஹரியானா 35, கேரளாவில் 33 இடங்கள் உட்பட மொத்தம் 750 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது வரம்பு 1/7/2026 படி 20 முதல் 28 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹744, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹236. விண்ணப்பிப்பதற்கு நாளை மறுநாள், அதாவது 20/7/2026 கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. நேரம் 7:25 நாம் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சனிக்கிழமை கல்பாக்கம் ஸ்ரீ பாண்டுரங்கர் திருக்கோவிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் சென்னையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கத்திற்கு சற்று முன்னால் வலப்புறம் புரியும் சாலையில் உள்ளது. மராட்டிய மாநிலத்தில் பண்டரிபுரம் பாண்டுரங்கர் கோவிலைப் போல 500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தமிழகத்தின் முதல் பாண்டுரங்கர் திருக்கோவில் இதுதான். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலை கட்டினார். கிருஷ்ணதேவராயரின் சகோதரர் ராமராயர் ஒரு முறை பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கரை சேவித்தார். அந்த கோவிலின் அழகையும் பாண்டுரங்கரின் பொலிவையும் கண்டு தனது ஊரில் அதேபோல பாண்டுரங்கர் ஆலயம் கட்ட விரும்பினார். இறைவனையும் தான் கட்டவிருக்கும் கோவிலில் எழுந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தார். அசரீரியாக இறைவன் பாண்டுரங்கர், நான் கோவில் கொண்டுள்ள இடத்தில் எவருக்கேனும் பாகவத அவசாரம் நேருமானால் அந்த கணமே அங்கிருந்து வெளியேறிவிடுவேன் என நிபந்தனை விதித்தார். உடன்பட்ட ராமராயர் மகிழ்ச்சியோடு ஊர் திரும்பி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகராகிய ஹம்பியில் பாண்டுரங்கர் கோவிலை எழுப்பினார். பாண்டுரங்க பக்தராகிய பானுதாசர் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை காணவில்லையே என ஊர் ஊராக தேடி அடைந்து ஹம்பியில் கண்டு மகிழ்ந்து பாண்டுரங்கரை மகிழ்ச்சியோடு தழுவிக்கொண்டார். அவரது கழுத்து முத்து மாலை தாசரின் சட்டைப்பையில் விழுந்தது. மாலையை காணாத ராமராயர் பானுதாசரை சோதனையிட அவர் பிடிபட்டார். பானுதாசரின் பெருமையை உலகறிய செய்த பாண்டுரங்கன் பாகவத அவசாரம் நடந்ததால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அதனால் அந்த கோவில் சிதிலமடைந்தது. அதனால் ராமராயர் தமிழகம் வந்து பாண்டுரங்கருக்காக கட்டிய முதல் கோவில் கல்பாக்கம் விட்டலாபுரம் கோவில் ஆகும். அதனால் ஊர் பெயரும் விட்டலாபுரம் என பெயர் பெற்றது. இந்த கோவில் கட்டப்பட்டு

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆண்டுகளுக்கு பிறகு அந்நியர் படையெடுப்பு, இயற்கை சீற்றம் போன்ற காரணங்களால் மக்கள் ஊரை விட்டு செல்லும் போது பாண்டுரங்கர் விக்கிரகத்தை வைகாசியம்மன் கோவில் குளத்தில் போட்டுவிட்டு சென்றனர். பின் சகஜ நிலை ஏற்பட்டதும் ஊர் திரும்பினர். 75 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர் ஒருவரின் கனவில் பாண்டுரங்கர் தோன்றி தான் இருக்கும் இடத்தை உணர்த்தினார். அவரும் குளத்திலிருந்து விக்கிரகத்தை எடுத்து ஒரு கீற்று கொட்டகையில் பிரதிஷ்டை செய்தார். பின்னர் ஆலயம் சீரமைக்கப்பட்டு இன்று கோவில் பொறிவோடு உள்ளது. வரலாறு சொல்லும் கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன. கருவறையில் பாண்டுரங்கரும் எதிரே கருடாழ்வாரும் உள்ளனர். கோவிலை சுற்றி அழகிய மலர்ச்செடிகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு வந்து பாண்டுரங்கர் முன் அமர்ந்து ராமநாம தியானம் செய்தால் மன சஞ்சலங்கள் நீங்கி அமைதி கிட்டிடும். இங்கு ருக்மணி சத்யபாமாவுடன் 5 அடி உயரத்தில் இடுப்பில் கைவத்தபடி நிற்கும் பாண்டுரங்கர் கொள்ளை அழகு. தாயார் சந்தானலட்சுமி தனிச்சன்னதியில் உள்ளார். ஆஞ்சநேயர், சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், ராமானுஜர், விஸ்வக்சேனர் சன்னதிகளும் உள்ளன. நலமெல்லாம் அளிக்கும் கல்பாக்கம் விட்டலாபுரம் பாண்டுரங்கரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் பக்தவசலாய வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ விட்டல பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30.

நேரம் 7:35. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் இனி பாடல் ஒலிக்கிறது. 2000 கே செல்வபாரதி இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் பிரியமானவளே. வாலியின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர்.

நேரம் 7:40 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் வற்று ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி மின் தடை பற்றிய ஒரு அறிவிப்பு. மதுரை பெருநகர் வடக்கு கோட்டம் பந்தயத்திடல் மின் பிரிவு, கே புதூர் துணை மின் நிலையம் மற்றும் வண்டியூர் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை இப்பொழுது கூறப்போகும் பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என தெரிவிக்கப்படுகிறது. கே புதூர் துணை மின் நிலையத்திலிருந்து பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணாநகர் சுக்கிக்குளம், வல்லபாய் ரோடு, புல்லபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோக்கலை ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஆல் இண்டியா ரேடியோ குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாட்டிமா நகர், புதூர் வண்டிப்பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோவில் ரோடு, ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தலாங்குளம் பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்டர்ஸ், காமராஜர் நகர் 1, 2, 3, 4, ஹெச்கான் ரோடு, கமலா முதல் மற்றும் 2 தெரு, சீதரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, லட்சுமி சுந்தரம் ஹால், பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேலத்தெரு, தலாகுளம் மூக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர், பாலமி குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனிச்சாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் தடைபடும். மேலும் வண்டியூர் துணை மின் நிலையத்திலிருந்து வண்டியூர், பிகேஎம் நகர், சங்குநகர், பழனி முருகா தியேட்டர், சமயன் கோவில், அனுமார்பட்டி, யானைக்குழாய், கணபதி நகர், எல் பூலாங்குளம், சௌராஷ்டிரபுரம், யாகப்பா நகர், சதாசிவம் நகர், சீமா நகர், பாண்டியன்கோட்டை, மஸ்தான்பட்டி, ஒத்தவீடு, அன்பு நகர், ஆவிநகர், தாசில்தார் நகர், அன்பு மலர் திரு, சிவா ரைஸ் மில் பின்புறம், சித்தீவ் நகர் கோவில் திரு, மருதுபாண்டி திரு, ஜூப்ளி டவுன், அல்ட்ரா காலேஜ் ரோடு, வீரபாண்டி திரு, விரகனூர், எல்கேடி நகர், கருப்பாயூரணி, வீரபாண்டியன் நகர், பெருமாள் நகர், கருப்பாயூரணி மெயின் ரோடு, பழைய டீன் ஆஃபீஸ் பின்புறம், செவ்வந்தி நகர், மீனாட்சி நகர், ஹைடெக் சிட்டி, செந்தமிழ் நகர், விக்னேஷ் அவென்யூ, எம்பி மஹால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற் பொறியாளர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் இனி பாடல் ஒலிக்கிறது. 2003 ஆண்டு தரணியின் இயக்கத்திலும் தேவாவின் இசை அமைப்பிலும் வெளிவந்த படம் தூள். வித்யாசாகரின் கபிலனின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் சங்கர், மகாதேவன், சுஜாதா ஆகியோர். தூள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் நேரம் 7:40

நேரம் 7:48 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கவிருப்பது பத்திரிகைகளில் இன்று வந்த செய்திகள் உள்ளூர் செய்திகளாக வலம் வருகின்றது. மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படும் அரசு துறை வாகன ஓட்டுநர்களுக்கான பயிற்சி பள்ளியில் விபத்து காலங்களில் செய்ய வேண்டிய முதலுதவி குறித்த பயிற்சி நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை சார்பில் மதுரை மேற்கு வட்டாரத்தில் உள்ள சமயநல்லூர் குறுவட்ட பள்ளிகளுக்கான செஸ் போட்டி நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையில் அத்மா திட்டத்தின் கீழ் கொட்டாம்பட்டி பெரிய சேவல்பட்டியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த பண்ணை பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்திய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான தேசிய அறக்கட்டளை இன்டாக் சார்பில் 7 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய அளவிலான ஓவியம் போஸ்டர் கட்டுரை போட்டி மதுரையில் நடைபெற்றது. தமிழகத்தில் நேற்று வறண்ட வானிலையை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. கேட்டது பத்திரிகைகளில் இன்று வெளிவந்த உள்ளூர் செய்திகள். பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை பூக்களில் இனி பாடல் ஒலிக்கிறது. 2008 சசிகுமார் இயக்கத்திலும் ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சுப்பிரமணியபுரம். தாமரையின் பாடல் வரிகளுக்கு பெல்லிராஜ், தீபா, மிரியம் பாடுகிறார்கள்.

நேரம் 7:54 நிமிடங்கள். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. நினைவூட்டு நேர்களை அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 வர இருப்பது பாட்டு வேணுமா. இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலும் தொலைபேசிகளின் நேரலையாக இடம்பெறவிருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 2014 என் ராகவன் இயக்கத்திலும் என்ன ரகுநாதன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மஞ்சப்பை. யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிகர சுதன், சாதனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பாடுகிறார்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை வேலைவாய்ப்பு செய்திகள், உள்ளூர் செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள், இனிய திரைசை பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சி. அடுத்ததாக நிகழ்ச்சியாக வர இருப்பது 8:02 பாட்டு வேணுமா, அதற்கு முன்பாக நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேரலும் விருப்ப பாடலும் தொலைபேசி நேரலையாக இடம்பெறிருக்குது. புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். தேனி மாவட்ட நேரில் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. செல்பேசிலிருந்து பேசுகிறீங்கன்னா 0452 என்கிற மதுரையோட எஸ்டிடி கூட முன்னெடுப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி எண்ணக்கூடிய முதல் அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சிலம்பலை கிராமம் எல்லோரும்
0: நிலையத்துல எல்லோரும் நலமா இருக்குன்னு கேட்டீங்க, எல்லாருமே நலமா இருக்கிறோம். நீ அடுத்தடுத்து நேரலும் கேட்டுட்டே இருப்பாங்க, ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு இல்லை. காலையில் வந்து நலமா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறோமே அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் போயிடலாம். ஓகே அண்ணா, நீங்க வந்து இப்போ படத்துல என்ன பாட்டு கேட்கலாம் ஓகேங்களா? நான் சும்மா ஒரு யதார்த்தமா அண்ணாத்தே அப்படின்னு சொன்னேன், நீங்க அந்த படத்துலேருந்து பாட்டு கேட்குறீங்க, அதுலேருந்து என்ன பாட்டு வேணும்?
2: ஏதாவது ஒரு பாடல், சுழல் இசை பாடல் போடுவோம்.
0: கொடுத்துருவோம். ஏதோ பாடல் முடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:30 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. தேனி மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய நேயர்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். தொலைபேசி எண்கள் உங்களுக்கு நினைவிருக்கும், இருந்தாலும் மீண்டும் ஒருவர் உங்களுக்கு சொல்கிறேன். 25 30 170 இன்னொரு நம்பர் 25 30 171. தேனி மாவட்டத்திலிருந்து நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றொரு 25 30 171. நேரம் 8:10 நேயரை சந்திப்பதற்கு முன்பாக விளம்பரம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தேனி மாவட்ட நேயர் யார் பேச இருக்கிறாங்க சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? பாத்தீங்களா, நல்லா இருக்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன், நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அது நம்மளுடைய பண்பாடு இல்லைங்களா? யார்கிட்ட பேசினாலும் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்கள
3: வணக்கம் சொல்லிட்டு அடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதான
0: நம்மளோட பண்பாடு. ஓ, அதனால அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா?
3: ஆமா சார, ஆமா.
0: ஓகே ராணி மேடம், இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
3: எனக்கு
0: சூப்பர் சூப்பர், ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: நேரம் 8:15.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: சந்தோஷமான இனிமையான காலை பொழுது நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு ஒன்று தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற்றிருக்குது. 8:16 நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சித்தார்பேட்டையில இருந்து பிச்சை மணி.
0: பிச்சை மணி இப்பதானே பேசிட்டு போனீங்க, முத நேரம் வந்தீங்க. நீங்களும் தேனி மாவட்டம் தான் அவரு? அவர் என்ன, நீங்க சித்தார்பட்டியா? ஆமா,
4: ஆண்டிவேட்டி பக்கம் சித்தார்பேட்டி.
0: சரி,
4: தேனி போடி பக்கம் சிலமலை.
0: சிலமலை, ஆமா, சரி சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க அந்த பிச்சைமணி சார் பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா?
4: பாத்திருக்கேன், பேசிருக்கோம் சார். அவரை நாங்க போற வாய்க்காய் வானொலி மன்றம் சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், அருமை அருமை. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ரஜினி முருகன், ரஜினி முருகன் சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. ஒரு பாட்டு கொடுத்துருவோமா? ஓ, மேல ஒரு கண்ணு கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றிருக்கு. நேரம் இப்பொழுது 8:22. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு
0: பாயும் புலியெல்லாம் பிடிக்காதா? பெண்கள் சிங்கப்பெண்ணாக இருக்கணும், பாயும் புலியாக இருக்கணும், இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: ஏ ரகுமான், சந்தோஷ், சரத் சந்தோஷ் உங்கள் குரல் வந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றியா, நன்றியா,
0: நன்றி.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. நேரம் இப்பொழுது 8:30.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேரில் இருப்பு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம், யார் பேசுறீங்க? சுக்காம்பட்டி. சுக்காந்தல் பட்டியில இருந்து கங்காதரன் பேசுறீங்க. வணக்கங்க, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
2: பொன்னின்
0: ஓகே, பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:36 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெற்றிருக்குது. தேனி மாவட்டத்தில் நேர்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில் வரலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவள் என்ற தம்பி ஸ்டைலர்.
0: சூப்பர், கோர்ட்ல பேசுற மாதிரி பேசிட்டீங்க.
1: படம் இட்லி கடை.
0: ஓ,
1: என்ன சாமி தந்தோன என்ன சாமி தந்தோன என்ற பாடல் ஒளிபரப்பு செய்யுங்கயா.
0: ஏதோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:41.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனிமையான சந்தோஷமான காலை பொழுதில் பாட்டு வனமா நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேரில் விருப்பப்பாடம் தொலைபேசியில் நேரலையாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் அன்பு சகோதரர் அவர்களே.
1: வணக்கம். அவர்கள்லாம் பரவாயில்ல, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் டிசி பிளாவரம் நாளிமலை அடிவார ரங்கநாதன்.
1: ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு பாட்டு வனமா நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
2: வேட்டையிலிருந்து உள்ளாலா உள்ளாலா அந்த பாட்டு.
1: பாடல் முடிக்கிறது

நேரம் 8:47 நிமிடம். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இன்னும் ஒரு 13 நிமிஷம் இருக்குது, அதாவது 9 ஆவதற்கு. 9 5 வரைக்கும் இன்றைக்கி மதுரையில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் தடைபட இருக்குது. அந்த பகுதியெல்லாம் எது அப்படின்றத பார்த்துருவோம். கே புதூர் துணை மின் நிலையத்திலிருந்து பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணா நகர் சுக்கிக்குளம், வல்லபாய் ரோடு, புல்லபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோகலை ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஆல் இண்டியா ரேடியோ குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாட்டிமா நகர், புதூர் வண்டிப்பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோவில் ரோடு, ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்ட்டர்ஸ், காமராஜர் நகர், 1234 ஹெச்கான் ரோடு, கமலா முதல் மற்றும் இரண்டாவது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, லட்சுமி சுந்தரம் மஹால், பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேல் தெரு, தலாகுளம் மூக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர், பாலமி குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனிசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5

0: மணி வரை மின் விநியோகம் தடைபடும். அதேபோன்று வண்டியூர் துணை மின் நிலையத்திலிருந்து இப்பொழுது கூறப்போகும் பகுதிகளில் இன்று மின் விநியோகம் தடைபடும். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வண்டியூர், பிகேஎம் நகர், சங்கு நகர் மற்றும் சமயன் கோவில் தெரு, அனுமார்பட்டி, யானைக்குழாய், கணபதி நகர், எல் பூலாங்குளம், சௌராஷ்டிரபுரம், யாகப்பா நகர், சதாசிவம் நகர், சீமான் நகர், பாண்டியன் கோட்டை, மஸ்தான்பட்டி, ஒத்த வீடு, அன்பு நகர், ஆவின் நகர், தாசில்தார் நகர், அன்பு மலர் தெரு, சித்தி விநாயகர் கோவில் தெரு, மருது பாண்டியர் தெரு, ஜூப்ளி டவுன், அல்ட்ரா காலேஜ் ரோடு, வீரபாண்டி தெரு, விரகனூர், எல்கேடி நகர், கருப்பாயூரணி, வீரபாண்டியன் நகர், பெருமாள் நகர், கருப்பாயூரணி மெயின் ரோடு, பழைய இபி ஆஃபீஸ் பின்புறம், செவ்வந்தி நகர், மீனாட்சி நகர், ஹைடெக் சிட்டி, செந்தமிழ் நகர், விக்னேஷ் அவென்யூ, எம்பி மஹால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற் பொறியாளர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. நேரம் இப்பொழுது 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாராம் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்லை. ஆனால் இங்கிலாந்தில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம், இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியாக தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காபி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காபி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாரான். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை

0: இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டுருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: நேரம் 8:56. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு பாடல் ஒலிக்கிறது பார்க்கிங் படத்திலிருந்து.

ஓகே நேர்லே, தேனி மாவட்ட நேரில் விருப்ப பாடலாக இதுவரை வளம் வந்தது பாட்டு வேணுமா. பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறிய விடைபெறுவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, காத்திட்டு இருக்கிறாங்க ஜானகி. அதற்கு முன்பாக நாம் கேட்க இருப்பது 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு வசிக்கவிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேர்மில்லை. அப்பாடா, வீக்கெண்ட் வந்துருச்சுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் காத்துட்ருக்கு உங்களுக்காக காற்றலைகளில்.

9:08 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்றைக்கு ஜூலை 18 இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்றதான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு நெல்சன் மண்டேலா தினம் கொண்டாடப்படுது. எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படின்ற தகவலை கேட்டுருமா? தென்னாப்பிரிக்காவில் இனவெறியை எதிர்த்து போராடின அந்த நாட்டுடைய முன்னாள் அதிபர் மறைந்த நெல்சன் மண்டேலா அவங்கள சிறப்பிக்கும் விதமாக தான் அவருடைய பிறந்த தினமான ஜூலை 18 ஐநா சார்பில் உலக நெல்சன் மண்டேலா தினமாக கடைபிடிக்கப்படுது. சரிங்க, எதுக்காக அவருடைய பிறந்த தினம் நெல்சன் மண்டேலா தினமாக கொண்டாடப்படுது அப்படின்னா, நிறவெறியை எதிர்த்து தென்னாப்பிரிக்க அரசுக்கு எதிராக இவருடைய தலைமையில் பல போராட்டங்கள் நடந்துச்சான். அதனால் தொடர்ந்து 27 சிறையில் அடைக்கப்பட்டாராம். இவரை விடுதலை செய்ய உலகம் முழுவதும் கோரிக்கை எழுந்துச்சான். 1990 February 11 விடுதலையானாராம். 1994 May 10 அந்த நாட்டுடைய அதிபரானாராம். அதனால தான் இவருடைய பிறந்த நாளை நம்ம ஐநா சார்பில் உலக நெல்சன் மண்டேலா தினமாக கடைபிடிக்கிறோம். தகவல் கேட்டாச்சு. நேரம் காலை 9:10 இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் மின்னலே திரைப்படத்தில் இருந்து

ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டிருக்கோம். 9:16 அடுத்த தகவல் எதை பற்றி அப்படின்னா, இந்தியா நம்மளுடைய இந்திய நாடு எல்லா துறைகள்லையுமே சாதனை படைச்சிட்ருக்கு இல்லையா. அதுலேயும் இந்திய இராணுவம் நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு அப்படியே அதில் ஒரு சாதனை பற்றிய தகவலையும் கேட்டலாம். இந்திய இராணுவம் இப்போது திவ்யாஸ்திரா MK-1 அப்படின்ற தாக்குதல் ட்ரோனை சோதனை செஞ்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூரில் சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த சோதனையும் வெற்றிகரமாகியிருக்கு. இந்த தாக்குதல் ட்ரோன் வந்து அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செயல்படக்கூடியதாக, அதுவும் 5 மணி நேரம் வானத்திலே நிலைத்திருக்கும் திறன் கொண்டதாக இந்த திவ்யாஸ்திரா MK-1 தாக்குதல் ட்ரோன். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்தான். இதோட பாடல் கேட்டுலாம் உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்துலேருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

9:24 ட்ரை டெம்பிட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய திட்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் பற்றிய தகவல் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. எது அப்படின்னா, காத்தா தண்ணியா இல்லைங்க, உணவு தான். விவசாயம், அந்த விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் பற்றிய தகவல் தான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், இது வந்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் ஒரு முழுமையான மத்திய நிதி உதவி திட்டமாக நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை இயக்கக்கூடிய முறையில் இந்த இயக்கத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு இயற்கை வேளாண்மைக்கான தேசிய பணியை தொடங்கியிருக்குங்க. இயற்கை உரங்கள் மூலமாக தயாரிக்கப்படுற உணவுகள் நம்மளுடைய உடலுக்கு பல விதத்துலையும் நன்மை கொடுக்கும் இல்லையா, அதனால தான் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். அதை அந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய முன்னோர்கள் அவங்க கிட்டேருந்து பெறப்பட்ட அந்த பாரம்பரிய அறிவு இருக்கு இல்லையா, எப்படி உரம் தயாரிக்கிறது இயற்கை முறையில் அப்படின்ற மாதிரி, அந்த பாரம்பரிய அறிவில் வேரூன்றி விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ரசாயனமில்லாத விவசாயமாக இருக்கணும் அப்படின்றதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் உள்ளூர் கால்நடைகள், ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய முறைகள், பல வகைப்பட்ட பயிர் முறைகள், இதெல்லாம் இந்த திட்டத்தில் அடங்குமா. எல்லாருக்குமே பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை வழங்குறதுக்காக இயற்கை விவசாய நடைமுறைகளை மேம்படுத்துறத இந்த இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் நோக்கமாக கொண்டிருக்கு. இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா, சாகுபடிக்கான உள்ளீடு செலவை குறைக்கிறதும், வெளியில் வாங்கப்பட்ட இடுபொருட்களை சார்ந்திருக்கிறதுக்கும், விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் இந்த இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாடல் வந்துட்டே இருக்குது, டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. ஷப்பா, என்ன வெயில் என்ன வெயிலுன்ற மாதிரி தான் காலையில அதிகாலையில வெயில் வந்துடுதுங்க. எப்படி தான் அந்த வெயிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்றதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வெயில் பற்றின ஒரு தகவல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். என்னதான் வெயில் அதிகமாக அடித்தாலும் நமக்கு இந்த வெயில் இல்லைனாலும் சரியாக வராது. ஆனால் இந்த சூரிய ஒளியே இல்லாமல் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது, தெரியுமா? அது எங்கே இருக்குன்னா, அண்டார்டிகாவில் ராஸ் அப்படின்னு சொல்லப்படுற பனிப்பாறைக்கு அடியில் சூரிய ஒளியே இல்லாமல் பல வகையான நுண்ணுயிரிகள் இருக்கிறதா அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த நுண்ணுயிரிகள் சூரிய ஒளி இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு தானே கேட்பீங்க. சூரிய ஒளிக்கு பதிலாக அமோனியம் நைட்ரேட் மற்றும் சல்ஃபர் இந்த மாதிரி சேர்மங்கள் போன்ற ரசாயனங்களை அவங்களுக்கு தேவையான ஆற்றலுக்கு பயன்படுத்தி வேதியியல் சேர்க்கை மூலமாக உயிர் வாழுதான் இந்த பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள் அண்டார்டிகாவின் ராஸ் பனிப்பாறைக்கு அடியில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் காலை 9:42 கேட்டுட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் நம்ம அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அமெரிக்காவுடைய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உயிருள்ள செல்கள் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி செல் அப்படின்றது எவ்வளோ குட்டியாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய உட்பகுதியை மிக துல்லியமாக ஆராயறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த புதிய நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஐஐஎஸ்எம் அப்படின்னு அதுக்கு பேரும் வச்சுருக்காங்களாம். ஐஐஎஸ்எம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புதிய நுண்ணோக்கி கருவி செல்களுக்கு பொதுவாக கலர்ஸ் கொடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். ஆனால் எந்த வண்ண ஒளியூட்டும் ரசாயனங்களும் இல்லாமல் சுமார் 120 நானோமீட்டர் அளவிலான சின்ன சின்ன பாகங்களை கூட அணு அணுவாக காட்டக்கூடிய திறன் கொண்டதாக உருவாக்கியிருக்காங்க இந்த ஐஐஎஸ்எம் அப்படின்னு சொல்லப்படுற புதிய நுண்ணோக்கி. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக இருக்கு ஒரு செல்லு, அதனுடைய உட்பகுதியை எந்த கலருமே இல்லாமல் ஆராயறதுக்கு ஒரு புதிய

நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அறிவியலாளர்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது. ரிஷி திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: நேரமில்லை உற்சாகமான பாடல்களோட சின்ன சின்ன தகவல்களும் கேட்டு இணைந்திருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 9:49. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்றைக்கு என்ன தலைப்பில் வளம் வர காத்துட்ருக்கு அப்படின்னா, முதல் சம்பள அனுபவம். முதல் சம்பளம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே பல பல நினைவுகள் வரும். அந்த ஆனந்தமான சந்தோஷமான தருணத்தை பற்றின உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமான அந்த முதல் சம்பளத்தை பற்றின உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க வரலாம் இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில். 11:02 to 11:30 வரைக்கும் கண்ணாடி மாளிகை கேட்கலாம். இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் முதல் சம்பள அனுபவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 அறிமுகங்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போட நேரம் காலை 9:50. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் கற்றலைகளில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:54 நிமிடம். இதுவரைக்கும் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டு அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.

இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 105,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு நேயரை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தை சேர்ந்த மா சுமதி அவங்கள தான் சந்திக்க இருக்கோம். அவங்க வானொலி கேட்ட அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடலையும் இன்னைக்கு கேட்க இருக்கோம். வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
3: என் பேர் சுமதி, நான் ஆத்திக்குளத்தில் இருக்கேன், சக்தி நகர் அங்கே இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் டீச்சராக இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். பையன் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கார், கணவர் வந்து டிரைவராக இருக்கார்.
2: சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு வானொலி நேயர், நீங்கள் எப்போ இருந்து வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க?
3: எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ரேடியோ கேட்டுகிட்டே தான் இருக்கேன். எனக்கு 9 வயசு இருக்கப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் ரேடியோ தான் இருக்கும். அப்போ ரேடியோலாம்

0: கூட மாட்டாங்க எங்க அப்பாலாம், இருந்தாலும் தெரியாம தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு தான், என் லைஃப் ஃபுல்லாவே பாட்டு தான். ரேடியோ இல்லாம இருக்கவே மாட்டேன், எந்திரம் போனாலும் ரேடியோ தான், பாட்டு தான். எக்ஸாம் நடந்தாலும் பாட்டு தான், எப்ப பார்த்தாலும் பாட்டு தான், கூட பாடிக்கிட்டே தான் இருப்பேன். எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவோம். அதனால எனக்கு வந்து ரேடியோ அப்படின்றது வந்து என் உயிரில் கலந்ததுன்னு நான் சொல்றதுல பெருமைப்பட்டுக்கிறேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அதாவது உயிரில் கலந்தது அப்படின்னு. ஏன்னா வானொலி வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு பங்கு வகிக்கும். இப்போது நீங்கள் சின்ன வயசு அனுபவம் அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ, வானொலி எல்லார் லைஃப்லையும் ஒரு அனுபவம் இருக்கும், சின்ன வயசு அனுபவம்.
0: சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரேடியோலாம் அப்போ கரண்ட்டு இல்லைன்னா பேட்டரி தான். அம்மா வந்து பாக்கெட் மணி கொடுத்தாங்கன்னா அது 4 பேட்டரி நான் எக்ஸஸா வாங்கி வச்சுக்குவேன். இந்த ரேடியோ இல்லாம நான் இருந்ததே இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ எக்ஸாம் நடந்த சமயம், அப்ப என்ன செய்வேன், பெட்ஷீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சு ரேடியோ கட்டிட்டு இருப்பேன் பேட்டரி போட்டு. அப்ப எங்க அம்மாட்ட போய் எங்க அண்ணன் வந்து இது பாருங்க இதெல்லாம் எங்க தேர போகுது, இங்க பாருங்க என்ன படிக்கிட்டு பாருங்கன்னு எங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க. அதுக்கு எங்க அம்மா வந்து பார்த்துட்டு அம்மா அண்ணன் திட்டுறாமா படிக்கலையா எக்ஸாமுக்கு அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க எங்க அண்ணன் அப்படின்னா, அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து மாத்தும் போது அந்த லைட் எரியும், அப்போ அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அம்மா ஒழுங்காக படிமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க திட்டலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா விடலை, பிளஸ் டூ எக்ஸாம் ஃபுல்லாமே ரேடியோ கேட்டுகிட்டே தான் இருந்தேன். நல்லபடியாக மார்க் வாங்கி பாஸ் ஆகி அந்த வில்லனுக்கு நோஸ் கட் பண்ணியாச்சு. அதனால் எப்போவுமே வந்து ரேடியோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ மாமா ஒரு தடவை கேட்டாங்க, உனக்கு டிவி வாங்கி தரவா டேப் ரெக்கார்டு வாங்கி தரவாமான்னு கேட்டாங்க. எனக்கு டிவியெல்லாம் வேணாமாம்மா, எனக்கு டேப் ரெக்கார்டு வாங்கி கொடுங்க, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். போய் நான் டிவி பார்க்க மாட்டேன், நியூஸ் பேப்பரை பார்க்கறதில்ல, எல்லா விஷயமும் வந்து நான் வானொலியிலே கேட்டுக்கிறேன். கண்ணாடி மாளிகையாகட்டும், இந்த ப்ரோக்ராம் வந்தாலும் டெய்லி நான் வந்து பண்பலையில் எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வானொலி என்னோட வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன்.
1: இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டு
0: எனக்கு ஒருதலை ராகம் வந்து ரொம்ப பிடிச்ச படம். டிஆர் சார் வந்து எனக்கு உயிர். இந்த படத்தை நான் ஒரு 1000 தடவை பார்த்திருப்பேன் ஒருதலை ராகத்தை. அதனால இந்த கூடையில கருவாடு அப்படின்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ஒளிபரப்புனா நன்றாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு வானொலியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க இருக்கோம், அது எப்படி இருக்குது உங்களுக்கு?
1: இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், அது பண்பலையில் பேசுறதுக்கு பண்பலைக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வாழ்நாளில் எனக்கு வந்து பிறந்த பயனை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரலை, எப்படா விடியும், எப்படா போய் ரெக்கார்ட் பண்ணுவோம், என் பையன் நான் அங்கேயும் நீ போவேன் நான் தம்பி, நீ அம்மா கூட வந்துரு, நான் ஸ்டேஷன் போயிட்டு கண்டிப்பாக பேட்டி எடுத்துட்டு தான் நீ வேற எங்கேயும் போகணுன்னு என் மகனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு என் சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் பண்பலைக்கு. இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன்.
0: அந்த மகிழ்ச்சியோட ஒரு பாடலை கேட்டு முடிக்கலாமா?
1: ராகம் தேடும் பல்லவின்னு, அதுவும் டி.ஆர். சார் படம் தான். மூங்கிலிலே பாட்டு இசைக்கும் அப்படின்னு ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். வானொலியில நிறைய நிகழ்ச்சி ஒளிபரப்புறோம், உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா அது என்னங்கம்மா?
1: கண்ணாடி மாளிகை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்ணாடி மாளிகையில பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி நிகழ்ச்சியும் கேட்டுக்கிட்டே வேலை செய்யறது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வல்லுநர்களை கூப்பிட்டு அவங்க மூலியமா நேயர்களையும் பேச வச்சு எங்க டவுட்ஸையும் கிளியர் பண்றதுனால அந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராமா இருக்கு. அது வந்து ஒரு தடவை ஒரு மேடம் பேசினாங்க, நம்ம இந்த பாக்கெட் சேசையை வந்து கட் பண்றோம்ல அந்த பொடிகள் வகையை, அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன் அதை. அந்த எட்ஜஸை கட் பண்ணாம ஃபுல்லா பாதி கட் பண்ணிட்டு விடுங்க, அது அந்த மண்ணில் மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அந்த மாதிரி மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து நான் எட்ஜஸை கட் பண்ணாம ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே போட்டுடுறேன். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதை கேட்டு.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை சொல்லுங்க.
1: இளமை ஊஞ்சலாடுகிறதுன்ற படத்தில் ஒரே நாள் உனை நான் அந்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி. அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம். எப்போவுமே நமக்கு வந்து வானொலியில் முதல் முதலாக நீங்கள் பிடிச்ச பாடலை கேட்டிருப்பீங்க, நேரலையில் வந்தும் கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஒளிபரப்பையும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்ட பாட்டு என்ன நேரலையில்?
1: கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காற்று நிலை வரும் கீதம் அப்படின்னு படத்துல வந்து ஒரு வானவில் போலே, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு. அதுக்கு முன்னாடி நைட்டு நேயர் விற்பனும் போது 9:30 வச்சிருந்தீங்க பண்பலையில விளக்கு தூணா, அதுல வந்து என்ன பாட்டுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கேட்ப சின்ன பூவை மெல்ல பேசுன்ற படத்துல சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் அந்த பாட்டு வந்து நான் கேட்டிருந்தேன். அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு மறக்க முடியாது. பண்பலையில நான் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு சின்ன பூவை மெல்ல பேசு.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க.
1: கொக்கரக்கோ படத்துல இருந்து கீதம் சங்கீதம் அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். இப்போ பிடிச்ச பாட்டு கேட்டாச்சு, நேரலையில் முதல் முறையாக பேசியதை பற்றி கேட்டாச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் என் நண்பர்கள்கிட்டலாம் சொன்னேன், நான் முதல் முறையாக பேசினேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட அனுபவம் இருக்கா? வானொலியில் இந்த தகவல் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க, அதை நீங்களும் கேளுங்க அப்படின்னு இது அனுபவம்.
1: ஆமாம், அந்த கண்ணாடி மாளிகை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அக்கா தங்கச்சிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் பண்பலை தான் கேட்பாங்க. நான் பேசுகிறேன் டெய்லி, நான் பாட்டு கேட்பேன், ஸ்நேகிதியில் கேட்குறேன், எல்லாம் அந்த பண்பலை தான் நீங்கள் வைக்கணும், வேறு எந்த ஸ்டேஷன் போடக்கூடாதுன்னு எல்லார்டையும் சொல்லியிருக்கேன். எல்லாருமே கரெக்டா இன்னைக்கு இந்த பாட்டு கேட்டியா, அந்த பாட்டு கட்டியான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கல, இந்த கண்ணாடி மாளிகை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயா இருக்காங்கன்னு போது சனி ஞாயிறு லீவு நாள்ல இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை கேளுங்க, அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. எந்த துறையா இருந்தாலும் அவங்க கிளியரா வல்லுநரை கூப்பிட்டு வச்சு பேசி நம்மளுடைய சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்றாங்க. இது புக் எடுத்து படிச்சு நம்ம ரெஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி ரேடியோல கேட்கும் போது நமக்கு சந்தேகத்தையும் நம்ம போக்குறாங்க. அதனால இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. நான் எல்லாருக்குமே இதை கேளுங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கேன்.
0: இப்போ இந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்ற படத்துல பூந்தளிராட அப்படின்னு ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தை சேர்ந்த மா சுமதி அவங்க தான் பங்கு பெற்றாங்க. இதன் தொடர்ச்சியினை நாளை காலை 10:02 கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி.

நேரம் காலை 10:31, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில 1999 வெளியான நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைந்தங்கள் காற்றலைகளில் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீவருவாயன திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடல் ரா ரவிசங்கர் அவருடைய வரிகளில் ஹரிஹரன் இவங்களுடைய குரலில் இதோ பாடல் கேட்டலாம் நேர்களை.

பத்து மணி 42 நிமிஷத்துல கேட்டுட்டு ஒரு பட பாடல். இதைத் தொடர்ந்து இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்றைக்கு முதல் சம்பள அனுபவம் அப்படின்ற தலைப்புல தான் வளம் வர காத்துட்ருக்கு. நேர்களாகிய உங்களுடைய கருத்துக்களோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கறதுக்கு நீங்கள் வர வேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25, 30, 170 மற்ற அனைத்து நேர்களும் 25, 30, 171 வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு இன்று முற்பகல் 11:02 to 11:30 வரைக்கும் கண்ணாடி மாளிகை முதல் சம்பள அனுபவம் என்ற தலைப்பில். நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில ஹரிணி அருண்மொழி குரல்ல

எஸ்ஐ ராஜ்குமார் இசையில் சுஜாதா உன்னிகிருஷ்ணன் இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டோம். நீ வருவா என திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. சித்ராவுடைய குரலில் கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இதுவரை கேட்டு ரசித்தோம் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல்களை. மீண்டும் கேட்கலாம் உருப்பட பாடல்கள் நாளை காலை 10:30. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: முற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நேயர்களுடைய கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக இன்று கண்ணாடி மாளிகையுடைய தலைப்பு என்ன சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். நான் முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன்.
0: ஆமா,
1: எஸ் எம் முத்துகிருஷ்ணன்,
0: ஜானகி.
1: சரி, இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் இருக்கக்கூடிய தலைப்பு முதல் சம்பள அனுபவம்.
0: கண்டிப்பா
1: இதான் வந்து தலைப்பு.
0: முதல் சம்பள அனுபவம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு நம்மளுடைய ஞாபகங்கள் எல்லாம் வருது இல்லையா? நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த முதல் சம்பளம்ன்றது. அது கொஞ்சமோ நிறையவோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா முதல் சம்பளம்.
1: எல்லா விஷயத்திலயும் ஒரு முதல்னு ஒண்ணு இருக்கும்.
0: ஆமா,
1: அதுல வந்து இந்த சம்பளம்ன்றதை இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: இப்போ நான் ஒரு ஊருக்கு போறேன்னா முதல் முதல்ல நான் டூர் போனேன்னு சொல்லுவாங்க. முதல் முதல்ல நான் வாங்கின பைக்கெட்டு, நான் முதல் முதல்ல வாங்கினது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு முதல் இருக்கும். சம்பளம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ ஃபோன் நம்பரை சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பா. நேயர்கள் வர வேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25-30-170 வாங்க. மற்ற அனைத்து நேயர்களும் 25-30-171 வரலாம். 0-4-5-2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.
1: ஓகே, இப்போ முதல் சம்பள அனுபவம் அது பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அனுபவம் இருக்கும்.
0: ஆமா கண்டிப்பா. அனுபவங்களை சொல்ல நேயர்கள்
1: நேரே நேயர்களை செஞ்சிருமா?
0: கண்டிப்பா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் மணிமாறன் பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் மணிமாறன் சார், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கிறோம், சொல்லுங்க.

0: நிறைய கைத்தொழில்கள் போய் வேலை பார்ப்பேன், இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை அது மாதிரி பேப்பர் போடுறது, பேப்பர் கடையில வேலை பாக்குறது, அந்த மாதிரி. அப்ப 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வேலை பார்த்தேன். அப்புறம் நான் முத முதல்ல படிச்சு முடிச்சுட்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, நான் மாஸ்டர் ரோல் சொல்லி, அதுல வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்டா நான் ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்ப எனக்கு 900 ரூபீஸ் நான் சொல்றது 83 ஏப்ரல் மாசம்
1: 900 ரூபா சார் சம்பளம் எவ்வளவு நீங்க இப்ப 900 ரூபா நான் வந்து அஞ்சாவது நாலாவது ஆறாவது எல்லாம் படிக்கிறப்ப தீப்பெட்டியில அந்த குச்சி அந்த இது வந்து அந்த குச்சியில மருந்து தடவி போடுவாங்க.
2: அனுபவங்களை பாருங்க, ஐந்தாம் படிக்கும்போது தீப்பெட்டி அப்படிதான் நிறைய பேர்
3: வேலை பார்த்து, அதாவது ஒரு கவிஞன் எழுதியிருப்பாரு, தீப்பெட்டி பெட்டியை திறந்தேன் உள்ளே இருந்தது அனைத்தும் பிஞ்சு விரல்கள்.
2: கண்டிப்பா அந்த சின்ன வயசுல அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா. இப்போ நம்மளோட அடுத்த
3: நேர் 11:06:40 கண்ணாடி மாளிகையில
2: முதல் சம்பள அனுபவம் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: சொல்லுங்க
2: முதல் சம்பள அனுபவம்.
4: அதாவது இப்ப நீங்க கேட்டீங்களா, ஒரு சின்ன வழக்கம் மட்டும் சொல்லிடுறேன். 9th படிக்கும் போது வந்து என் மயிலுக்கு வீட்டு பக்கத்துல மைக் சிட்டு வச்சிருந்தாரு. அப்ப அவரு கூட கூட போய் மைக் சிட்டு இருக்காரு போடுவேன். அப்ப கேசட்டு அப்புறம் சிடி வந்துச்சு.
3: அங்கேயும் பாட்டு தானா? சரி
4: விஷயத்துக்கு வந்துடுறேன். முதல் அனுபவம் சொல்றீங்கல்ல, 82ல வந்து 1வது சேர்ந்து 83ல வந்து முன்பர் சிலையில வந்து சும்மா இருப்பேன். அப்ப நம்ம சுந்தராஜ்யத்துல இருந்து போய் நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பாம்பு இதெல்லாம் காமிப்பாங்க, பாக்குறக்காடி நடந்தே போவேன். அப்ப போயிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து ரிக்ஷா தள்ளிட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். அப்ப திருப்பி நடந்து வந்துட்டு தள்ளி அப்பா கேட்டாரு, எட்டதான் கிடைக்கும் கொடுப்பாங்க, தள்ளி விட்டுட்டு பரவாயில்ல இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு 2-3 மணி நேரம் தள்ளி விட்டுட்டு ஒரு 13 ரூபாய் எங்க அம்மா கையில போய் குடிச்சேன்.
3: அதான்
4: ஒரு அரிசி
3: இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுனர் அப்படி ஒண்ணு பெரிய இதுக்கு வந்துட்டீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி.
4: ஆட்டோ ஒரு 2 ஆட்டோ இருக்கு, ஒரு கார் இருக்கு, எல்லாம் எல்லாம் உழைப்புதான்
3: ரொம்ப ரொம்ப
2: நன்றி. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு 11:08 கண்ணாடி மாளிகையில பேசிட்டு இருக்கோம். முதல் சம்பள அனுபவம்
3: வாங்க வருக. வணக்கம், நிகழ்ச்சியில வந்துட்டீங்க,
2: பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க.
5: சீனி போட்டு அதெல்லாம் அந்த பவுடர் எல்லாம் போட்டு
3: கிண்டணும். வேலை அனுபவம் இல்ல, சம்பளம்.
5: ஆமா சார், அங்க வந்து நான் வேலை பார்த்தது முதல் முதல்ல வேலை பார்த்து எனக்கு 14 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க.
3: இந்த வருஷம்
5: ஆனா அது தெரியல சார்.
3: சரி சரி சரி.
5: நான் முதல்ல வெளியே போய் வேலை எனக்கு

0: அப்பதான் விட்டாங்க. ₹14 சம்பளம் கொடுத்தாங்க மேடம். வீட்டுக்கு முதல்ல சாமான் மேடம், அரிசி இதுக பொருள் தான் மேடம். முதல் முதல்ல நான் சம்பளம் வாங்கி கொடுத்தது அவங்க அததான் மேடம். அந்த அந்த இது கொடுத்து எனக்கு அழுக வருது மேடம்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா உணர்ச்சி பூர்வமான தருணம் தானே அது.
0: ஆமா மேடம், அந்த 12 லிட்டர் பாலை கிண்டன் மேடம், கிண்டால ஒரு நாள் ₹14 சம்பளம் கொடுத்தாங்க. வாரத்துல சம்பளம் அண்ணன் கொடுத்தாரு. அந்த சம்பளத்தை கொண்டு வீட்டுல கொடுத்தேன், கொடுத்ததா எவ்வளவு சந்தோஷம் வரஞ்சு
2: மேடம். எங்களுக்கே
1: இப்ப தண்ணி வந்துடும் போல கண்ணுல,
0: எனக்கே அழுக வருது மேடம். அந்த சம்பளத்தை வீட்டுல கொண்டு முத முதல்ல எங்க அண்ணன் என்னை வெளியே விட்டது அன்னைக்குதான் மேடம். அப்ப அந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்தோன்னே எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு அரிசி பொருள் எல்லாமே வாங்கினாங்க மேடம்.
1: கண்டிப்பா
0: அவ்வளவு சந்தோஷம் மேடம்.
2: அதுதான் ஒரு தருணம், ரொம்ப மகிழ்ச்சி பஞ்சவண்ணம் மேடம்.
1: கண்டிப்பா ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசிடலாம். இணைந்திருங்கள் காற்றாலைகள்.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:12 45 நொடிகள். இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் இருக்கக்கூடிய தலைப்பு
2: முதல் சம்பள அனுபவம். இந்த தலைப்புல அடுத்த நேயர் பேச காத்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் குடிசுரை.
1: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அதாவது 88 ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாப் கிடைச்சது.
1: சரி,
3: போய் ட்ரை பண்ண அதே கன்சர்ன்ல பெங்களூர்ல வேக்கன்ட்னு அனுப்பிச்சாங்க. எம்டி மூலமா தான் போனேன். இன்டர்வியூ எல்லாம் மெடிக்கல்ல இல்ல, டைரக்டா அப்பாயின்மெண்ட் தான். ஆனா கேஷுவல், அதாவது ஒரு வருஷம் வந்து டெம்பரரியா வச்சிருந்தாங்க.
1: சரி,
3: அப்புறம் 600 ரூபா சம்பளம். அது வந்து தங்கைக்கு பட்டு கூட வாங்கியிருந்தேன், அம்மாவுக்கு பணம் அனுப்புனேன். அப்ப 150 ரூபா வாடகை. கம்பெனியை கொடுத்துரும், அதாவது
2: நீங்க வேலை பாக்குற இடத்துல கொடுத்துருவாங்க.
3: ஆமா, எல்லாமே எங்களுடைய கல்யாணத்துக்கு கூட ரிசப்ஷன் ஃபுல்லா செலவு பல 100,000 ரூபா அவங்களே கொடுத்தாங்க. கம்பெனி ஃபுல்லாவே கொடுத்தாங்க.
2: சம்பளத்துல வந்து தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் கிஃப்ட் கொடுத்தாச்சு.
3: ஆமா ஆமா.
2: நன்றி நன்றி. இணைப்புல வந்து உங்களுடைய அனுபவத்தை.
1: ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா, ஜவுளி கடை பொம்மை கூட கட்டுதாமா பட்டு சேலை உனக்கு ஒண்ணு வாங்கிருவே ஏழை.
2: அப்படிங்க அந்த பாட்டு ஞாபகம்.
1: ஆமா, வந்துருச்சு. பட்டு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க.
2: ஆமா, அதுவும் 600 ரூபா சம்பளம்.
1: இப்ப ஏன் கதையை கேளுங்க, எல்லாவற்றையும் கேக்குறீங்கல்ல,
2: சொல்லுங்க.
1: நான் எப்ப முதல் சம்பளம் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல.
2: சரி,
1: நாங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்ப வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அந்த டைம்ல ஒரு 84-85 அப்போ வேலைக்கு பைண்டிங் வேலை வந்து அப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். மதுரையில் முடிச்சால போயிட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நானும் போறேன் அப்படின்னு வீட்டில் கேட்குறேன்.
2: சரி,

0: அக்கா என்ன சொல்லிட்டாங்க, அம்மா அக்கா இந்த மாதிரி ஏன் போக கூடாது, நீ போன சம்பாதி அந்த பணம் வாங்கி
1: வாங்கினா
0: அந்த பசங்களோட சேர்ந்து செலவழிக்க ஆரம்பிச்சிருவீங்க,
1: படிக்கிறது
0: வேண்டாம் வராது, அதனால என்ன வேலைக்கே விட மாட்டேன்னாங்க. இல்ல நான் போய் தான் ஆவேன் அப்படின்ட்டு அப்புறம் பைண்டிங் போனேன், முதல் சம்பளம் வாங்கினேன்.
1: பைண்டிங் எப்படி இருந்துச்சு?
0: பைண்டிங் எப்படி இருந்துச்சு? பைண்டிங் பண்றது அப்ப கலிக்கோ பைண்டிங் சொல்லுவாங்க, அட்டையை ஒட்டுறது, எடுத்தவொடனே அங்க விட மாட்டாங்க, கட்டிங் மிஷினை சுத்த விட்டாங்க.
1: நீ சுத்தரா கட்டிங் மிஷின், நீங்க வந்து நினைச்சு போனது வந்து ஒட்டி,
0: ஆமா அப்படி பண்ண அதெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் கட்டிங் மிஷினை சுத்து, குண்டு போட சொல்லுவாங்க, மேல இருந்து அப்படியே ஏதோ போட்டு முடிக்கணும், அப்புறம் சுத்தம் இப்படியே பண்ணி அப்புறம் பைண்டிங் வரைக்கும் வந்தோம், சம்பாதிச்சேன். முதல் அப்பெல்லாம் வந்து டெய்லி சம்பளம், அப்புறம் வாரமாக வேணுன்ற மாதிரி வச்சிருந்தேன். வாங்கின சம்பளத்தில் முத முத நான் பார்த்தது சட்டம்ன்ற ஒரு படம் பார்த்தேன்.
1: நான் கூட சரி அப்பா அம்மா எதுவும் வாங்கி கொடுத்தேன்,
0: நேரம் போனேன் படத்துக்கு. அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதான் பண்ணீங்கன்னா பண்ணிடுவீங்க, காசு செலவு
1: அவங்க சொன்னது சரிதான்.
0: இல்ல அந்த காசு இருந்துச்சுன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கலாம், அப்போ இப்படிதான் ஒரு ஐடியா இருக்கும், தீபாவளிக்கு வாங்கலாம், நோட் புக் வாங்கிக்கலாம். ஆனா நான் போன சட்டம்ன்ற படத்துக்கு
1: போனேன்,
0: வந்துகிட்டே இருக்கும். அதுவும் போல தியேட்டர்ல படத்தை பார்த்து வெளில வந்தேனா, பயங்கர மழை, ஏசி தியேட்டர்ல படம் பார்த்தேன்.
1: சரி,
0: ஒரு வித்தியாசமா அனுப்புவோம், நான் தனியா போய் பார்த்த படம், நானும் ஃப்ரெண்டும் போய் தனியா பார்த்து வெளில வந்து பார்த்தா ஒரு இருட்டு, மழை பிஞ்சிருக்குது, உள்ள தெரியல, ஒரே ஹாப்பியா இருந்துச்சு, ஒரே ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, 11:16
1: நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க. நன்றி. 11:18
1: அப்ப வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அரிதா இருக்கும். குழந்தைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அவங்க முத இருக்கவங்க யூஸ் பண்ணதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க
0: அப்படின்னு.
1: ஆமா, அப்ப வந்து அந்த புதுசா ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ், ஒரு கலர் பென்சில், அட்டை, அதெல்லாம் பாக்குறப்போ ஆசையா வரும். நம்ம புதுசா வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி ஆசையில போய் சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் காசு சேர்த்து அதை வாங்குறப்ப அப்படி ஒரு சந்தோஷம்
0: கிடைக்கும். அவங்க பேரண்ட்ஸுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர், நிறைய பேர் நல்ல ஒரு இளம் வயசுல வேலைக்கு போறாங்க,
1: அது ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சி, உந்துதலாகவும் இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இணைப்புல வரக்கூடிய அடுத்த ஒரு நேர சந்திச்சிருவோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: வேதாரணி மட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க
1: சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார்.
3: அதாவது முதல் முதல்ல நான் வந்து உப்பளத்துல ஒரு வேலைக்கு போயிருந்தேன், வந்து 25 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க ஐயா,
0: ஒரு நாளைக்கு.
3: ஒரு நாளைக்கு 1980ல நினைக்கிறேன். அந்த சம்பளத்தை வார சம்பளமா போட்டு கொடுத்தாங்க. அத வாங்கும் வாரத்துல வாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆமா.
1: ஆனா அந்த உப்பளத்துல உங்களுடைய வேலை எப்படி இருந்தது?
3: உப்பளத்துல வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான், பாத்தி மிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சேர் மிரிக்கணும்,
1: சரி சரி,
3: அதை சமப்படுத்தணும்.
0: அதாவது முத சம்பளம் வாங்கி அதுல உப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க உப்பளத்துக்கு போய் சம்பளத்தை
1: வாங்கிட்டீங்க.
3: ஆமா ஆமா ஆமா.
1: நன்றி. நன்றி.
0: மகிழ்ச்சி சார், மிக்க நன்றி.
1: கண்டிப்பா. இப்போ என்னுடைய அனுபவத்தையும் இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. அதாவது கல்லூரி முடிச்ச உடனே ஒரு சின்ன கடையில தான் வேலைக்கு போனேன். எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, படிக்கிறப்போ 1 ரூபாய் சம்பாரிச்சு பாரு, அப்பதான் அதனுடைய அருமை தெரியும்னு எங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அப்ப வந்து ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா நம்ம அந்த சம்பாரிச்ச அந்த முதல் சம்பளத்தை வாங்குறப்போ, 1 மாசம் கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்தை வாங்குற

0: பண்ணப்பதான் என்னென்ன செலவு பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருந்ததுல அப்படியே இதை சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துச்சு. அப்போதான் அப்பா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற புரிஞ்சிச்சு. அனாவசிய செலவுகளை குறைக்கணும், அதே மாதிரி நம்ம சம்பளத்தை சேமிச்சு வைக்கணும்
1: அப்படின்றது. சம்பளத்துல நமக்கு நாமே வரி விதிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு காலகட்டங்கள், வேலைக்கு போனதெல்லாம். ஆனா இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல பிள்ளைகள் எல்லாம் போறாங்களா?
0: போறாங்களான்றத விட இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு இல்ல, வர்றப்பே சம்பளம்
1: வர்றப்பே,
0: ஆமா இதுக்கு இது போயிருச்சு, இதுக்கு இது போயிருச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இல்லையா. தொடர்ந்து நேருக்கு

0: போறாங்களான்றத விட இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு இல்ல, வர்றப்பே சம்பளம்
1: வர்றப்பே,
0: ஆமா இதுக்கு இது போயிருச்சு இதுக்கு இது போயிருச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இல்லையா. தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
3: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
0: முதல் சம்பள அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். 11:21 நம்ம கூட பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
4: நான் முதல் சம்பளத்தோட இப்ப எனக்கு முதல் சம்பளம் கிடைச்சது. 52 வயசு ஆயிடுச்சு. கடந்த வருடம் July 30 எனக்கு முதல் சம்பளம் என்னுடைய பையன் கொடுத்தான். தன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புறான் பாருங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நான் அப்போ 84 வாங்கின சம்பளம் 100 வாங்கின பேப்பர் போட போன பாருங்க, முதல் முதல்ல பேப்பர் போட போனதுதான் சைக்கிள் இருந்தது. அப்ப வந்து பள்ளிக்கூடம் போகலயே அடிஷனலா பேப்பர் போட போனா, அதுக்கப்புறம் ஒரு 10 பதினியாச்சுங்க.
0: என்னுடைய
4: மகன் வந்து மகன்கள் வந்து அந்த வேலைக்கு போய் அந்த முதல் சம்பளத்தை அப்பா இருந்தாங்க அப்பா உங்களுக்குன்னு சொல்லி குடுக்கறப்ப கிடைச்ச ஆனந்தம் நான் வாங்கினப்ப இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து 5 சம்பளம்
1: வாங்குறான்.
4: படிச்சோடனே அவன் வந்து இந்த சின்ன சின்ன வேலை செய்யல, எடுத்தோடனே பெரிய வேலைக்கு போயிட்டான். அதனால வந்து நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குதுங்க.
1: ஆனா உங்க பையன் ஆக்சுவலா லைன்ல வந்து சொல்லிருக்கணும்.
0: அவருடைய சம்பளம் வாங்கின அனுபவத்தை விட சந்தோஷத்தை விட
1: மகன்
0: ஒரு திருக்குறள் இப்போ ஞாபகம் வருது இல்லையா, ஈன்ற பொழுதின்
1: பெரிதுவக்கும்
0: தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு
1: வரும்.
0: ஆமா அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும்.
1: சரி, 11:22:35.
0: முதல் சம்பள அனுபவம் ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: அவர் இருக்காரு, சொல்லிருங்க.
1: நான் சொல்லிட்டேன், நீங்க
5: நீங்க எடுத்த உடனே பஸ் உங்களுக்கு
0: சொல்லுங்க.
1: சரி, போனி பண்ணி விடுங்க, போனி பண்ணி விடுங்க.
5: கடையில இருந்து பேசுறேன் சார். அதாவது முதல் சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நல்லா பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க.
1: ஆமா,
5: தலைப்பு கேட்ட உடனே
1: நான் அப்புறம் இன்னொன்னு கேட்போம், முதல் சமையல் அனுபவம்னு கேட்போம். அது இருக்கு, இன்னொரு நாள் இருக்கு, அது எப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல.
5: ரொம்ப நகைச்சுவையா போவோம், நல்லா இருக்கும்.
0: ஆமா,
5: இப்ப அதாவது நான் 8th படிச்சுட்டு இருக்கும் போது பாதிலே நிக்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு. அப்ப வந்து இந்த களை எடுக்க கூட்டு போனாங்க சார், பயக்காட்டுல. 5 அப்ப வந்து சம்பளம் களை எடுக்க ஒரு நாளைக்கு. அத ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த காசை வாங்கி எங்க அதையும் போய் எங்க ஆச்சிட்டு போய் கொடுத்து
0: வைப்பேன்.
5: தினமே களை எடுத்து கொடுத்து அந்த காசு மொத்தமா சேரும் பாருங்க. அதை ஏதாவது ஒரு பொருள் எனக்கு துணி வாங்கவோ ஏதோ எனக்கு ஏன் செலவுக்கு நான் வச்சுக்கிருவேன், அதை வச்சுக்கிருவேன். எங்க அம்மாவுக்கும் கேட்டேன்
1: தெரியும்.
5: பயிர் மாதிரியே இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு பதிலா அப்ப
1: உண்மையிலேயே பயிர் எடுத்து விட்டுருவீங்க.
0: ஆமா, அதெல்லாம் கத்துக்கணும் போய்.
5: அப்புறம் அது பார்த்தா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அப்புறம் நாளடைவுலதான் அது நமக்கு எப்படி இருக்கும்னு தனியா தெரிய ஆரம்பிச்சு.
1: பாப்பா, அதனால உனக்கு 5 சம்பளம், ஒழுங்கா எடுத்ததுல 10 கொடுத்துருக்கேன் பாரு.
5: அதுக்கப்புறம் அதை யாராவது விட்டுட்டு போனா கூட நான் போய் அதை புடுங்குற அளவுக்கு ஒரு டெவலப் வந்துருச்சு. இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க, துண்டா தெரியும் அது வந்து
1: அனுபவம்.
5: அது மாதிரி அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சார், முதல் சம்பளம் எனக்கு.
0: நன்றி நன்றி, இணைப்பு வந்து
1: மிக்க நன்றி மேடம்.
0: அதாவது இப்ப நம்ம நார்மலா ஒரு வேலைக்கு போறதை விட இந்த படிக்கிற காலத்துல அந்த சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அதுல சம்பாரிச்சு

0: சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்குறது, நிறைய நேர்கள் அவங்களுடைய அனுபவங்கள்
1: அனுபவங்களை
0: இந்த மாதிரி
1: சொல்லிட்டு இருக்கிறாங்க.
0: பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: 11:25 இப்போ இணைப்பில் யார் வந்து என்ன மாதிரியான கருத்தை சொல்றாங்க,
0: என்ன அனுபவம் சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம்.
2: மத்தியானம் அன்லிமிட் சாப்பாடு வந்து அப்ப 45 நைட்டு அம்மா கொடுப்பாங்க. இடியாப்பம் ஆப்பம் சாப்பிட்டு அதெல்லாம் 15 மிச்சம் இருக்கும். அது போக சம்பளம் ஒரு நாளைக்கு 1 ரூபா.
0: சரி.
2: ஆமா, 2 மாசம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து 60 ரூபா கொடுத்துட்டு ஓனர் வந்து எக்ஸ்ட்ரா 40 ரூபா கொடுத்து நீங்க புக் வாங்கிக்கமாங்க. அந்த ரூபா போய் வீட்டு அம்மாட்ட கொடுத்தேன். நாங்க கொஞ்சம் வசதியான ஆளு தாங்க, அதனால போய் இருக்கிற மோரங்கள்ல போய் தங்கம் மோரம் எடுத்தாங்க. அப்ப ஒரு பவுன் வந்து 88 ரூபா. சம்பளம் மோரம் வாங்கினேன். அது ஒரு பெரிய அனுபவம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நல்லா இருக்கு. அதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்கு நாங்க உண்மையிலேயே போய் பாக்குற மாதிரி. உங்களுக்கு 20 வயசுக்காரர் மாதிரி பேசுற மாதிரியே இருக்குது. 70 வயசு நம்ப முடியல. பரவாயில்ல, நல்லா இருக்கு,
0: நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு. 11:27 நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகையில. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன்.
1: ஒரு ஏதாவது பாட்டு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நேர் அப்புறம் பார்க்கலாம் பார்த்தேன். ஆமா,
0: நிகழ்ச்சியே நிறைவடைய போகுது.
1: ஆமா, சரி, அப்ப ஒரு நேர பார்ப்போம்.
0: ஆமா, கண்டிப்பா நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. 25:30, 170 அறிமுகங்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 மாதிரி முன்னினைப்போட முதல் சம்பள அனுபவம்.
1: அதான் முதல் சம்பள அனுபவம். இப்ப எல்லாம் வந்து எங்க வேலை போனாலும் பைசாவா தர்றது இல்லை, ஒன்று இருக்கு, எல்லாமே அக்கௌண்ட் தான்.
0: ஆமா,
1: சம்பளத்தை வாங்கிட்டு என்ன சம்பளம் வரல, சம்பளம் வரல.
0: அது இந்த பாட்டு ஞாபகம், கையில வாங்கினேன் பையில போடுங்க, அந்த மாதிரி போன்ல வருது, போன்ல போயிருது.
1: கரெக்ட், அதே போன்ல வந்து போன்ல போயிருது.
0: ஆமா, அதாவது எப்படி போகுதுன்னே தெரியல. நம்ம கையில வச்சு செலவு பண்ணோம்னா கூட மிச்சம் இவ்வளவுதான் இருக்குன்றது தெரியும்.
1: இதுதான் இதுதான் கரெக்ட். நம்ம கையில பணமா வச்சு,
0: ஆமா,
1: இதுல இவ்வளவு செய்யணும்
0: குறைஞ்சிருச்சு அப்படின்னே நமக்கு ஒரு இது வரும், ஐயோ சரி கொஞ்சம் குறைச்சு செலவு பண்ணுவோம் அப்படின்ட்டு.
1: சரி, ஓகே. இப்போ நான் கேட்ட மாதிரி அந்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னுங்க ஒரு காசு பணம் துட்டி ஏதாவது ஒரு பாட்டு எனக்காக ஒன்று கொடுங்க. நேயர்களும் கேட்பாங்கல்ல.
0: சரி, கண்டிப்பாக அந்த பாட்டு போட்டுருவோம்.
1: ஆமாம், சரி.
3: Hey dude. Hi Anthony. What's up? What's happening? Nothing much da. So sad. Kachaku kachaku kachaku kachaku kachaku kachaku kachaku. Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kota pudiche night la paraka pora night la tala பொரியல தலைக்கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் துண்ணுற. கணக்கு போட தெரியாதவன் காச வாரி அரைக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. காசு போட்டு வந்த மேடையில கால மேல குறைஞ்சு கட்ட மாட்டு சின்ன சந்தனமால.
0: இதுவரைக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில முதல் சம்பள அனுபவம் அப்படின்ற தலைப்புல பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஜானகி மற்றும்
1: எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.
0: நன்றி நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கவிருப்பது ஸ்டம்ப்டு டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்தனுங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருப்பது திரைசை. திரைசை கேட்பதற்கு முன்பாக 11:49 ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஆத்மா திரைப்படத்தில் இருந்து.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதி. நேரம் இப்பொழுது 12:45. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும், 25, 30, 171 அனைத்து தோழிகளும் வரலாம். வெளியூர் மற்றும் செல்பேசி மூலமாக தொடர்பு கொள்பவர்கள் 0452 மதுரையோட எச்சடி கூட முன் இணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் சகோதரி யார் சந்திப்போம்? வருக, வணக்கம்.
1: அன்பு பண்பலைக்கும் உங்களுக்கும் இனிமையான நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சகோதரி கலைச்செல்வி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கண்டிப்பா
0: மலேசியா வாசுதேவன், சித்ராவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.

0: நேரம் 12:08 சிநேகிதி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்? கௌரி குருசாமி. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: இது வந்து மரம் வந்து பேர் வந்து லட்சுமி கல்யாணம்.
0: சரி.
1: ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்ல சர்வனெங்கும் தேவனடி. ராமன் எத்தனை ராமனடி பாரு.
0: சொந்தக்காரங்க இலங்கையில இருக்காங்க.

0: நேரம் 12 மணி, 12 மணி 12 நிமிடம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பிரேமா பேசுறேன் சார்.
0: பிரேமா, சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்
1: இன்னைக்கு?
0: எங்க படம் எங்க வீட்டு பிள்ளை? சரி, எங்க வீட்டு பிள்ளையில இருந்து எந்த பாடல் வேணும் உங்களுக்கு? டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது சிநேகிதியே. தோழிகள் மட்டும் பங்கு பெற்று தங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இணைப்பில் வரக்கூடிய சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
5: இனிமையான
4: மதிய
5: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: மகாத்மா காந்தி பேசுறேன்
4: சார். சொல்லுங்க மேடம்.
5: இது 16 வயது நிலையில செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லென்ற காத்து
4: அந்த பாட்டு பாடுங்க. அருமை அருமை, இதோ பாடல் ஒலிக்கிறது. எஸ் ஜானகியின் குரல். நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 12:23. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தோழிகள் பேசி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப இணைப்புல எந்த தோழியை சந்திக்க இருக்கிறோம் வருக? வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து பத்மாவதி பேசுறேன் சார், 3 மாவட்டம்.
0: வணக்கம் பத்மாவதி மேடம், இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க இருக்கலாம்?
4: மௌன கீதங்கள்
0: பாடத்துல மூக்குத்தி பூ மேலே காசு. சரி, கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:28 ஸ்நேகிதி நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம் காயத்ரி மேம், சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: செண்பகமே
0: படத்துல இருந்து வாசலிலே பூசணுக்கு. ஓகே, ஆமா, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாட்டிருக்காங்க, பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:31. சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க மெகராஜ் பேகம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: ஆடிப்பெருக்கில் தனிமையிலே இனிமே காண முடியும்.
0: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் 12:35.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம்.

0: உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிய நிகழ்ச்சியில் தோழிகளின் விருப்ப பாடல்கள் தான் இடம்பெற்று நிகழ்ச்சியில் தோழிகள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25 30 170 ஒரு நம்பர். இன்னொரு நம்பரில் வந்து இதில் வந்து அறிமுக தோழிகள் பேசணும். இன்னொரு நம்பர் இருக்குது, அது 25 30 171. இதில் வந்து அனைத்து தோழிகள் ஏற்கனவே பேசுகிறவங்களும் வந்து பேசலாம். ஓகே, இப்போ இந்த எஸ்டிடி கோடு செல்பேசிலேருந்து பேசணுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து பேசுகிறவங்க 0452. இதை மறக்காமல் முன்னெடுப்பாக சேர்த்துக்கிட்டோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறேன். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: என்ன
1: பாட்டு? என்ன
2: படம்?
1: சொல்லுங்க சகுந்தலா மேடம். அன்பு தொல்லையே
2: அதுதான். வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கும் அங்கே புத்தியுமாம் தொழிலையில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. மழை இல்லாத காரணத்தால் மழை வேண்டி இந்த பாட்டு தந்தார்.
1: எப்படி அருமை அருமை! ஏதோ பிசுசான குரலில் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:44.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 years இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில் மதுரை.
0: நேரம் 12:45. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இனி ஜென்சியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. உல்லாச பறவைகள் படத்திற்கு

0: நேரம் 12:50.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கூட அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பசுபதி பேசுறேன்டாவா? சரி, பரவாயில்ல, அன்போட உங்க தம்பியை சொல்லலாம், உரிமை இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்?

0: பசுபதி பேசுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன படத்துல பாட்டு கேட்கலாம் பசுபதி?
1: இது சிந்து பைரவிலிருந்து 400 சிந்து காவடி சிந்து.
0: அருமை அருமை சித்ராவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: இனிதே நிறைவு பெறுகிறது ஸ்னேகிதியே நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 12:55.
1: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹர் தேஷ்வாசி.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே. நேரம் பகல் 1:01, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கவிருப்பது வசந்த கானங்கள். காலத்தாழியாத காவிய கானங்கள், நம் நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்கள், என்றென்றும் இசைக்க வருகிறது வசந்தமாய் வசந்த கானங்கள். கேட்டு ரசிக்கவிருக்கும் பாடல் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகள், டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

கடல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட மாறாய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்த

வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் கூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் வந்து

மனம் விரும்பும் பாடல்கள் காவிய கானங்களாக காற்றலைகளில் 1 மணி 5 நிமிடத்தில் கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. கோவர்தனம் அவர்களின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

நேரம் பகல் 1:12, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது காலத்தழிய காவிய கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். வரும் பாடல் இதய கமலம். திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், பி சுசீலாவின் குரலில்.

மனதை விடும் இனிய பாடல்கள் காவிய கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் 1:16 கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில், பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, 3EE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான

0: சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: காலத்தை வென்ற கானங்கள் காவிய கானங்களாக காற்றலைகளில் 1:20 கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பனித்திரை திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இவங்களுடைய குரல்ல.

0: களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலேருந்து ஆர் சுதர்சனம் இவங்களுடைய இசையில், கனதாசனுடைய வரிகளில் ஏஎம் ராஜா, பி சுசீலா இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். 1:27.
1: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் பகல் 1:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. நெஞ்சில் ஒரு ஆலயம், கைராசி திரைப்படத்திலிருந்து ஆர் கோவர்தனம் அவங்களுடைய இசையில, பி சுசீலா அவங்களுடைய குரல்ல, கண்ணதாசனின் வரிகளில், கைராசி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காற்றலைகளில்.

நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களை காற்றலைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள், நேரம் பகல் 1:32. கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில் பி. சுசீலாவின் குரலில், நெஞ்சில் ஒரு ஆலயம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4:02 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விறுவிறுப்பான உற்சாகமான பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி விளையாட்டுக்களமும் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்களும் பரிசு பாடல் கேட்கணும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலாக கேட்கணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வரவேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25 30 170 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 171 04 52 மாதிரியும் நினைப்போடு வாங்க விளையாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்ம பண்பலை பாடல்களை கேட்டு ரசிங்க. 1:37 அடுத்ததாக நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் காதலிக்க நேர்மில்லை. திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில்.

0: பறக்கும் பாவை திரைப்படத்திலேருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 1:43.
1: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பகல் 1:44 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது காலத்தாழியா காவிய கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாலியுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் பி ஏ சுசீலாவின் குரலில்.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வாலியுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

நேரம் பகல் 1:52. இதுவரை வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் காவிய கானங்களின் தொகுப்பை கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கவிதைகளும் கானமாய் கேட்கலாம் கவிதை அரங்கம். இன்று ஜூலை மாதம் அழகை போற்றும் வகையில்

இயற்கை பசுமை போர்வை போர்த்தி கொள்ளும் காலம், புதிய நம்பிக்கைகளையும் புதிய தொடக்கங்களையும் நமக்கு நினைவூட்டும் அழகிய மாதம் இது. ஜூலை மாதம் வந்தாலே மழைத்துளி பாடும் இசையில் மண்ணின் மனம் மனதை நனைக்கும். ஒவ்வொரு துளியும் புதிய நம்பிக்கையை விதைக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது கவிதை அரங்கம். மேகங்கள் கைகோர்த்து வானம் முழுவதும் ஓவியம் வரையும் ஜூலை மாதம் வந்தாலே இயற்கை புன்னகையுடன் உலகை வரவேற்கிறது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஹேட்ஸ்ல இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது கவிதை அரங்கம். மழை பெய்யும் சாளர ஓரத்தில் நினைவுகள் மெதுவாய் மலர்கின்றன. ஜூலை மாதம் சொல்லும் மொழி அமைதியும் அன்பும் தான்.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 2:16 இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கவிதை அரங்கம். ஒரு மழைத்துளி போதும் உலர்ந்த மனம் துளிர்க்க. ஜூலை சொல்லும் ரகசியம் நம்பிக்கை என்றுமே வறண்டு போகாது.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்ட விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கவிதைகளும் கானமாய் கவிதை அரங்கம். மலை நின்ற பின்னும் மண்வாசம் நீங்குவதில்லை. அன்பு போலவே ஜூலை நினைவுகளும் நெஞ்சை விட்டு அகலுவதில்லை.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:34 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கவிதையும் காணாமாய் கவிதை அரங்கம். மேகத்தின் கருமையில் மறைந்திருக்கும் ஒளியைப் போல சோதனைகளின் பின்னால் வெற்றியை சொல்லித் தருகிறது ஜூலை மாதம்.

எஃப்எம் லிஸ்னர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுகிறேன்.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: நாற்பது நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டிருக்கும் கவிதை அரங்கம். மழை துளிகள் விழுமோசை, இதயத்தின் இனிய இசை, ஜூலை மாதம் ஒவ்வொரு நாளையும் கவிதையாக்குகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கவிதை அரங்கம். நனைந்த இலைகளில் சூரியன் சிரிக்கும் நேரம், ஜூலை சொல்லும் பாடம், புயலுக்கு பின்னும் வாழ்க்கை அழகே.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: இனி தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி

தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதிற்கு இனிமை தரும் அமைதியான இந்த மதிய வேளையில் இதமான பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது மெல்ல வரும் பாட்டு. தலை சாய்த்து இலைப்பாறும் நேரத்தில் அமைதியான பாடல்கள் மனதுக்கு சுகம் தரும் தானே. அப்படிப்பட்ட பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து ஹம்சலேகாவுடைய சில வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: இருக்கிறது.
1: நேரம் பகல் 3:08. கேட்டுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு ஆகாஷ்வாணி காற்றலைகளில். வரும் பாடல் மறுபடியும் திரைப்படத்தில் அந்த இளையராஜாவுடைய இசையில், வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மனதை வருடும் இனிய பாடல்களை காற்றலைகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். நேரம் பகல் 3:13. வரும் அடுத்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

எஜமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 3:25. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதை வருடும் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அமைதியான மதிய வேளையில் காற்றலைகளில் இசைப்பது மெல்ல வரும் பாட்டு. 3:31 கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் மனோ உமாரமணன் இவங்களுடைய குரலில். இதோ பாடல் காற்றலைகளில்.

நேரம் பகல் 3:36 கேட்டுட்ருக்கோம். மெல்ல வரும் பாட்டு அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலேருந்து, வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய சில வாலியுடைய வரிகளில் சுனந்தாவின் குரலில்.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 3:42 கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு, வரும் பாடல் இளையராஜாவுடைய சில அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

0: இப்படி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நேரம் பகல் 3:54. கிட்டத்தட்ட மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேர்களே, நிறைவான பாடலாக வருகிறது கலைஞன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில, வாலியுடைய வரிகளில் SP பாலசுப்ரம், KJ யேசுதாஸ், S ஜானகியுடைய குரலில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரமாலை 4:04 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிரடியான அட்டகாசமான உற்சாகமான ஆட்டக்கலம் தொடங்கியாச்சு.
5: ஆமாங்க, ஏன்னா உற்சாகமா தான் இருக்கும் ஹாலிடேல. ஆமா, எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. அதோட சேர்ந்து நம்ம அதிரடியான ஆட்டக்கலமும் விளையாட ரெடியா இருப்பாங்க.
1: ரெடியா இருப்பாங்க நேயர்கள் கண்டிப்பா. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்னு சொல்லிடலாமா?
5: இந்நேரம் பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் புதுசாக கேட்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்லிடலாம், எதிரும் புதிரும் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம்.
1: சரி, எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாமா?
5: கொடுத்துடலாம். எதிரும் புதிரும் இல்லாத வீடே இருக்காது. ஏன்னா வீட்டுக்காரமா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் வேற மாதிரி தான் வரும் வீட்டுக்கார்ட்டேருந்து.
1: சரி,
5: இதே குழந்தைங்க எடுத்துட்டா அதே மாதிரி தான் இருக்கும். இனிப்பு ஒன்று கேட்டாக்க காரம் ஒன்று கேட்கும். இதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாடல், எப்பயுமே திரைப்பாடல், அந்த பாடலுக்கு எதிரான பாட்டு பாட போறாங்க நம்ம நேயர்கள்.
1: ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லிடலாமா?
5: சொல்லிடலாமே. சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
5: சொல்லு சொல்லு சொன்னத சொல்லு அப்படின்னு நான் பாட்டு குடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
1: நான் என்ன பாடணும்? சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படி பாடிடுறோம்.
5: வாட்டர் டைமிங், ஒரே படம் சொல்லாமலையில இருந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டோம், ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி
1: இப்பயே அம்பிருத்தான்னு சொன்னா எப்படி? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வர வேண்டிய எண்கள் ஒரு முறை சொல்லிடுறோம். அறிமுகங்கள் 25, 30, 170 வாங்க. மற்ற அனைத்து நேயர்களும் 25, 30, 171 இந்த எண்களில் வாங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்போட 4:06 ஆட்டக்காலத்தில் இன்னைக்கு எதிரும் புதிரும் விளையாட காத்திருக்கும் அந்த நேயர் வணக்கம்.
6: உங்களுக்கான
1: இசைக்கீற்று இந்த வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: பாடிருங்க ஒரு வரி, அது பாடிட்டா நல்லா இருக்கும்ல.
1: வெயிலோடு உறவு, இந்த மல்லிகா பேசுறது நீங்களே கலந்து
2: பாடுறதுக்கு அவங்களா
1: குடுக்கறேன்.
2: சீக்கிரம் சீக்கிரம்
0: ஒரே நேயர், ரொம்ப நேரம் எடுக்க கூடாது, கொஞ்சம் வேகமா பதில் சொன்னா நல்லா இருக்கும்.
2: சொல்லுங்கம்மா பாடுங்க டக்குனு.
1: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம்.
0: ஒரு வழியா எப்படின்னா குடும்பமா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்து நம்முடைய விளையாட காத்திருக்கும், அதாவது நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: அப்படிதான் பயங்கர சத்தத்தோட வராங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி உங்களுக்குமே. அடுத்ததாக இணைப்பில் வரும் நேர் யாருன்னு கேட்டலாம். எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில பங்கு கொள்ள வேணும் அப்படின்ற நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடும், 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும்,
2: 25 30 171 மற்ற எல்லா நேயர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன் இணைப்போடு இப்போ நேயர் காத்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
3: ராமநாதபுரம், ராமநாதபுரம் அப்துல்லாஹி.
2: சொல்லுங்க, இசை கேட்டு கேட்க தயாரா?
3: போடுங்க மேடம்.
2: உங்களுக்கு

0: பாடிடலாமா?
1: இன்னொருக்க போடுங்க மேடம்.
2: இன்னும் ஒருமுறை உங்களுக்காக இசைக்கிட்டு வருது கவனமாக. கேட்டிங்களா?
0: சந்தையில காய் வாங்கல சொல்லுவோம்ல, ரெண்டு காயை சேர்த்து போடுங்க அப்படிதான்.
2: அந்த மாதிரி
1: காயெல்லாம் கேட்க வேண்டாம், வெயிலோடு.

0: பாடிலாமா?
1: தோடு தோடு ஓடாதவள், தோடு தோடு ஓ,
0: என்ன
1: என்ன
0: ஆச்சு?
1: சரியா கலகம்
0: இல்லை, நீங்கள் வந்து
1: தமிழர்.
0: பாடின பாடலையே கொடுத்த, நாங்கள் கொடுத்த பாடலையே திரும்பி பாட முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் விளையாட்டு அது இல்லை, எதிரும் புதிரும் அப்படின்னும் போது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இதற்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன வரி கொடுக்குறோமோ அந்த முதல் எழுத்தை நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு பாடலை தான், வார்த்தை கொண்ட பாடலை தான் நீங்கள் பாடணும்
2: அதாவது
0: அப்படிங்கிறதா.
2: இப்போ மழை அப்படின்னா வெயில் அப்படின்ற மாதிரி, சொல்லுங்க அப்படின்னா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி, சுடும் அப்படின்னா குளிர்ந்த, அந்த மாதிரி ஆப்போசிட் எதிரும் புதிரும் அதை வச்சு பாடல்கள் நீங்கள் பாடணும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்வது யார், உங்கள் பேர் என்னங்கம்மா?
3: மதுரையிலேருந்து பாக்யா.
0: பாக்யா, சரிங்கம்மா.
2: உங்களுக்கான இசை கீற்று.
4: புயலே புயலே பொத்தி வச்ச புயலே புன்னகையாலே என்னை காக்கும் புயலே.
0: கேட்டிங்களா?
3: புயல்.
0: புயல் தான். புயலுக்கு எதிராக என்ன சொல்லலாம்?
2: இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா நல்லா எல்லாருக்கும் கேட்கும்.
3: ஓகேம்மா. அமைதியான நதியிலே ஓடும்
0: புயல் அப்படிங்கிற அமைதி எடுத்துக்கலாம்.
2: எடுத்துக்கலாம். சூப்பர்
0: சூப்பர்
2: பாடுனீங்க. 4:10 ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்,
2: நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
5: 1978 இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம். 4:11 எதிரும் புதிரும் விளையாட காத்திருக்கும் அந்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
7: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
0: வானொலியை கேட்டுட்டு பேசாதீங்க, அதனாலதான் கொஞ்சம் காலதாமதமா பேசுறீங்க.
7: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த்புரத்துல இருந்து பாலசுப்ரமணியம்.
2: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: பின்னாடி வானொலி ஓடுறது.
2: உங்களுக்கான இசை கீற்று வருது.

0: எனக்குன்னு தேடி பிடிச்சி எடுத்தீங்களா சார்?
1: இப்போ இதை கேட்டோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு, எதிரும் புதிரும்
2: பாலசுப்ரமணியன் பேருக்கு நல்ல சீட்டா எடுத்து கொடுத்து கிளி அப்படின்னே சோப்பு கலர் கிளி இதை தான் எடுத்து கொடுத்துச்சு.
0: வராது வந்து நாயம் தானே போட்டீங்க?
1: ஆமா
0: வருவான் வடிவேலன். அதுக்கு பழைய
3: பாட்டுகள்
1: நன்றி நன்றி. இணைப்புல வந்து அருமையா பாடல் பாடிட்டீங்க. 4:13 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
2: எதிரும் ஒரு பாடல் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா, அது என்ன பாடல்
1: வரா? இது வந்து வருது வருது ஏ விலகு விலகு வேங்கை வெளியே வருது.
2: அருமை
1: பாடல் தான் வந்துச்சு. சரி, இப்ப அடுத்த நேயர் யார், என்ன பாட போறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்
4: விஜயலட்சுமி.
1: விஜயலட்சுமி, உங்களுக்கான இசை கேட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: பாடிடலாமாம்.
1: விஜயலட்சுமி என்ன பாட போறாங்க?
0: போ அப்படிங்கறத உங்களுக்கான வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கு. எளிதான வார்த்தை தானே.
2: வான் போலே வண்ணம் கொண்ட,
1: இல்ல இல்ல, வான் வந்து வானம் இல்லையா, போன்னா அதுக்கு எதிர் என்ன?
2: வாவா பக்கம் வா.
1: பாடலாமே, அப்படி பாடிருங்க.
0: நிகழ்ச்சியில
1: பங்கு பெற்று சூப்பரா பாடினீங்க, வாழ்த்துக்கள். 4:14 ஆட்டக்களம் கேட்டிருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மற்றும் பாடலை தொடர்ந்து இணையலாம் நேயர்களே.

0: நேரமாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்கலமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரமலை 4:20, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உற்சாகமாக நேயர்கள் வந்து ஆர்வமாக பங்கு பெற்றுட்டு இருக்காங்க எதிரும் புதிரும் விளையாட்டில்.
1: ஆமாம், இப்போ அடுத்ததான நம்ம கூட பேச காத்திருக்க நேயர் யாருன்னு கேட்டுலாம்.
2: வணக்கம், உங்க பேர் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. காசி செல்வம். சொல்லுங்க, இசைக்கிட்டு உங்களுக்காக ரெடியா காத்துட்டே இருக்கு, அப்படியே பாடலையும் பாடிடுங்க உங்களுக்கான இசைக்கிட்டு.

0: பாடிலாமாம்.
1: பாடலாம் மேடம்.
0: என்ன பாடிலான்ட்டு?
1: பாடல் முடிஞ்சோடனே நீங்க பாடுவீங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரே அமைதியா இருக்கு.
2: பேசக்கூடாது பேசினா
0: இது எப்படி வரும்? அதுவும் சொல்லாமலே அப்படின்னு தானே வந்திருக்கு. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்னு வருது. நீங்களும் பேசக்கூடாதுன்னு பாடுறீங்க.
1: அதுக்கு எதிராக ஒரு வார்த்தையில தொடங்கக்கூடிய பாடலை பாடணும்.
3: இனிமே இவன் சாவுகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சென்று எடுத்து அப்படியே கட்டி பண்ண உண்டு, அப்படியே கட்
2: பண்ணிக்கலாம்.
1: ட்ரை பண்ணுங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்னொரு நாள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு போகிறாங்க.
1: ஓகே ஓகே.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்வது யார், எங்கேருந்து பேசுறீங்கயா?
2: நான் மதுரை பாலரங்கபுரத்துலேருந்து உக்கரபாண்டியன் பேசுகிறேன்.
0: உங்களுக்கான இசைக்கிட்டு கேட்டுலாமா?
2: போடுங்க போடுங்க.

0: என்ன உக்கிரபாண்டியன்?
1: வெள்ளை மனம், வெள்ளை மனம்.
2: நீங்க மனச புடிச்சிட்டே இருக்கீங்க.
0: ஆமா, வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க.
1: கருப்பு நிலா.
2: ஆஹா,
0: பாடுங்க. ஆஹாலாம் சொல்லி லாவண்யா ரெடியா காத்துட்டு இருக்காங்க.
2: உற்சாகப்படுத்த ஆஹா சொன்னா அப்படியே ஸ்டாப்
1: பண்ணிட்டாங்க. கருப்பு நிலா, நீதானே கருப்பு.
0: சூப்பரா பாடிட்டீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:23 எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களும் சூப்பராக பங்கேற்று என்ன தாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ராமேஸ்வரம் தாலுகா பாமல்லேருந்து நம்பகுமார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான இசைக்கிட்டு இருந்தேன் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நீதானே கருணை
1: என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்க மட்டும் வாட்ச் பண்ணுங்க.
2: நீதான் கலங்குவரே,
0: அதுக்குள்ள புடிச்சிட்டாரு. சூப்பரா பாடிட்டீங்க, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:23 எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களும் சூப்பரா பங்கேற்று என்னதாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், ராமேஸ்வரம் தாலுகா பாமல்ல இருந்து நம்பகுமார்
0: சொல்லுங்க. உங்களுக்கான இசைக்கிட்டு இருந்த வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: காதல் வீசுதடி.
1: படிலமா
2: ட்ரை பண்றேன்.
1: ட்ரை பண்றீங்களா?
3: ஓயா முதல்ல
2: அது காபிஸ் தரணுமா?
4: ஆமா, அதான் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். எதிரும் புதிரும்
2: பேச கூடாது. காதல் பண்ணிட்டு அந்த பாட்டு
4: எண்கள் அறிமுகங்கள் 25-30-170 வாங்க. மற்ற அனைத்து நேயர்களும் 25-30-171 வாங்க. 0452 என்ற மாதிரி முன்னிணைப்போட இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
5: மாமதர் முத்துப்பட்டி பாலமுருகன் பேசுறேன்.
4: பாலமுருகன் உங்களுக்கான இசை கேட்டு இதோ வந்துட்டே இருக்கு.

0: பாடுங்க பாலமுருகன்.
1: இப்ப எந்த வரைக்கும் மேடம் பாடுறது
2: எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இந்த பாடல்.
0: முதல் வார்த்தையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும்,
2: அர்த்தம்லாம் நம்ம தேட தேவையே.
1: உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம்,
2: உனக்கும் எனக்கும்.
0: பாடுங்க பாடுங்க, நல்லா பாடுறீங்க.
1: உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்.
0: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:25
2: இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் அந்த பாட்டு தான் ஞாபகம்.
0: இது என்ன பாட்டுக்கு பாட்டா, இந்த பாட்டுக்கு இதுக்கு தனியா அந்த பாட்டு அப்படின்னு. இப்போ அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். இரு சுரலுக்கு இனிய மாலை வணக்கம். மதுரை ஜவர் படத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன அந்தோனிங்கப்பா.
0: அந்தோனி, உங்களுக்கான இசை கேட்டு வருது, கேளுங்க.
3: அப்படின்னு
2: சொல்லி எடுத்துருக்கோம். ஒன்னு நிலா காயும் அப்படின்னு எடுத்துங்க, இல்ல நிலான் மட்டும் கூட எடுத்துக்கங்க.
3: நிலா காயும், நிலா கூட எடுத்துக்கலாம். நிலவு நில ஒன்று கண்டே என் ஜன்னலில் கரை.
0: என்ன மாதிரி ஆட்டக்களம் விளையாண்டு இருக்கோம்னு கேட்டீங்களா?
3: நிலவு நிலா ஒண்ணுதானே?
2: இல்ல இல்ல, அருமையா பாடுறீங்க. ஆனா நம்ம விளையாண்டு இருக்கிறது எதிரும் புதிரும் அப்படின்னு. நிலாக்கு எதிராக ஒரு வார்த்தையை தான் நீங்க பாடணும், இல்ல நிலா காயும் அப்படிங்கல அதுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பாடலாம்.
3: காயும், சரி. ஏன் காயும்னா ஈரம்னு எடுத்துக்கலாம்ல, அப்படி ஈரத்தோட.
2: இல்லைங்கய்யா, உங்களுக்கு விதிமுறை சரியா புரிபடல. வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் வெற்றி பெறலாம் சொல்லிட்டு. அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய
0: 7 அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சிவஞானம் உங்களுக்கான இசை கேட்டு இருந்த வந்துட்டே இருக்கு, கேளுங்க. பாடிடலாமா சிவஞானம்?
2: அதுக்கு எதிரா என்ன? ரொம்ப நேரம் எடுத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: 4:27 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் அப்படின்னு
2: சொல்றப்ப ரொம்பவே நல்ல பாடலா. தண்ணீர் அப்படிங்கல எல்லாருமே யோசிக்கதான் செய்வாங்க. அதுக்கு தீ நெருப்பு அப்படின்னு எதிரா ஒரு வார்த்தை கூட பாடலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு சட்டன் ஞாபகம்.

0: சட்டுன்னு ஞாபகம் வரல. இப்ப நம்மளே வந்து யோசிக்கிறோம் இல்லையா, ஒரு சில நேரங்கள்ல இதுக்கு என்ன இங்க வரைக்கும் வந்துருச்சு ஆனா அதுக்கு மேல வரமாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இணைப்பில் காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கத்திக்கோட்டம். அழகர்.
0: அழகர், உங்களுக்கான இசை கேட்டு வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: அத்திப்பழம் செவப்பா, இந்த அத்தமக செவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா.
0: என்னாச்சு? சரி, ஓகே, பாடுறதுக்கு ரெடியா?
3: அத்திப்பழம்ன்றதான் உங்களுக்கான வார்த்தை, அதற்கு எதிரான வார்த்தை பாடணும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, இதுக்கான பதில் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்து விளையாடுங்க நேயர்களே. உங்களுக்கான எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 171 04 5 2 என்ற மந்திரை முன்னேற்போடு ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பேசலாம்.
4: நேரமாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின், 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20.
5: 1978 இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: நேரம் 4:34 32 ஆயிட்டிருக்கு. காற்றாலைகளில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஆட்டக்களம். இன்றைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா எதிரும் புதிரும் தான் விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் பங்களிச்சுட்டே இருக்காங்க, சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து இணைப்பில் காத்திருக்க நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க? உஷா ராணி. உங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாமா?
1: சொல்லுங்க.

0: நிறைய நேர்கள் பாடின பாட்டு இப்ப வந்துருச்சு கட்டளைகள்ல. சொல்லுங்க விஷாலினி, என்ன பாட்டு பாக்குறீங்க?
1: பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா
0: கோவில்
1: கொண்ட சிலையா கொத்து
2: மாதிரிப்பா.
0: எதிரும் புதிரும் சிறப்பா நேயர்கள் வந்து பங்கு பெற்று இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ரெண்டு மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க
3: சக்தி. மதுரை
0: சக்தி, உங்களுக்கான இசைக்கிட்டு
4: சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை.
0: என்ன சொல்ல போற சக்தி?
3: ஒரு தடவை போடுங்க மேடம்.

0: எப்படி
1: சொல்லாரு.
0: நம்ம பாட்டே எடுத்து நமக்கு போட்டாரு. நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமாம்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சக்தி, அருமையா பாடிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: இணைப்பில்
1: மேடம்,
0: வந்ததற்கு.
2: வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படி பாடி ஜெயிக்கிறாங்களா அப்படின்றதையும் கேட்டுடலாம்.
0: ஆமா
2: வணக்கம்,
0: வணக்கம்,
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: 4:37
3: person you are,
0: அதாவது இணைப்பில் வந்த நேயர் விடுபட்டு போயிட்டாங்க, இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க.
4: ராஜம், திருப்பாளையிலிருந்து.
2: திருப்பாளையிலிருந்து பேசுறீங்க, சரிங்கம்மா. உங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாமா? கொஞ்சம் வானொலி அளவை மட்டும் குறைச்சிக்கங்கம்மா.
4: ஆ சொல்லுங்க.

0: பார்த்து என்னங்க முதல் வார்த்தை?
1: பார்த்தேன்
2: பார்த்தேன்
0: பார்த்தேன்.
2: பார்த்தேன் பார்த்தேன்.
0: ஓ சாரி,
1: எத்தனை பார்த்தேன்.
2: ஆமா, எத்தனை தடவை சொல்லிட்டாங்களோ அத்தனை தடவை சொல்லுவோம்.
3: தம்பி டீ இன்னும் வரல.

0: டீயெல்லாம் இப்போ தர முடியாது. ராஜம் பாடினாத்தான் உங்களுக்கு டீ. பாடுறீங்களா?
1: அது ஜெயிச்சா தான் டீ தருவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்படியா, சரி சரி. அவங்களுக்கு நன்றி இணைப்பில் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு 4:38 ஆட்டக்கிழமை விளையாண்டுட்ருக்கோம். இதைத் தொடர்ந்து இன்று மாலை 5:02 என்ன நிகழ்ச்சி கேட்க போகிறோம்?
1: இடைக்கால ராகங்கள், அதுவும் நேர்களின் இதயம் தொட்ட பாடல்களோடு ஒளி வளவர காத்துட்ருக்கு.
0: சரி, ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக கேளுங்க. சாயந்தரம் 5:02 to 6 வரைக்கும் மாலை தென்றல் காத்துட்டே இருக்கு, மனதை
2: தொடங்க.
0: சரி, அடுத்ததா இணைப்பில் நம்மளோட விளையாட காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் ஆலமட்டியிலிருந்து எஸ் ராமர்.
1: பேரை சொல்றதுக்குள்ளே
0: அத ராமர் உங்களுக்கான இசைக்கீற்று வந்துட்டே இருக்கு.
3: கேள்வி சொல்லணுமா? என்ன மேடம்?
0: இல்ல சொல்லுங்க, உங்களுக்கான இசைக்கீற்று கேட்டுட்டு பாடுங்க.
3: சரி சரி, போட்டா தான் பாட முடியும்.
0: இந்த போட்டோம்.

0: பாடுங்க, நேரம் ராமர் பாடியிருப்பாருன்னு நினைச்சோம்.
1: அவரு வந்து வேகத்துக்கு அவர் தான் பாடிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது.
2: இன்னொரு முறை ஒலிக்கிட்டு
0: உங்களுக்கு பாடுங்க ராமர். முயற்சி பண்றீங்களா? அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. 4:39 எதிரும் புதரும், அதாவது ஆர்வமாக வர்றாங்க, கேட்குறாங்க, ஆனால் அந்த நேரத்திலேயே ஆமாம் யோசிக்கிறதுக்கு டைம் ஆகுது. அடுத்த நேயர் வணக்கம்.
3: எல்லாருக்கும் மாலை வணக்கம். மாதிரி காமராஜபுரத்துலேருந்து முனீஸ்வரி.
0: முனீஸ்வரி, உங்களுக்கான இசை கேட்டு வருது, கேளுங்கம்மா.
1: கேட்டிங்களா?
3: புரியல.
1: தவம் ஒன்று செய்தேன் அப்படின்றதுதான் முதல் வரி. அதுக்கேத்த மாதிரி நீங்க பாடணும்.
3: போன பாட்டுக்குன்னா பாடுறேன்.
1: ஆனா உங்களுக்கான பாட்டு இதுதானே?
0: ஆனா நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான்.
1: ஏன்னா பல முறை கேட்ட பாடல் தான் இதுக்கு எதிர்பாடல் அப்படிங்கிறது. ஆனா டக்குன்னு சொன்ன மாதிரி தொண்டை குழி வரையும் வந்துடும், அதுக்கு அங்கிட்டு தான் வராது அப்படின்ற மாதிரி தான். இணைப்பில் வந்தபடி நன்றிமா. யோசிக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரல. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம்.
0: இன்னொரு இசைக்கிட்டு வந்துச்சு, அதுக்கான பதில் எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி, இப்படி தான் நமக்குன்னு வர்றப்ப தான் எல்லாமே வருது. வணக்கம், இணைப்பில் வந்து வரக்கூடிய நேயர்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன்.
0: திவ்யா, உங்களுக்கான இசைக்கிட்டு கேட்டுட்டு அப்படியே எதிரான பாடல் பாடிடுங்க.

0: அருமையா பாடிட்டீங்க. கரெக்டா பனி இல்லாத பனி
1: பனி விழு அப்படின்னு சூப்பரா பாடிட்டீங்க, வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி அவர்களே.
0: சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் டிசு போகிறோம், நாளை மலையாடி வர்றோம். ரெங்கநாதன்
0: ரெங்கநாதன் உங்களுக்கான இசை கேட்டு வந்துட்டே இருக்கு.

0: வெண்ணிலாவே கேளாயோ எங்கு கதையே.
1: நிலவு அப்படின்னு அந்த நிலாவை எடுத்து வாகனத்துல இன்னொரு
2: பாட்டுல போட்டாங்க. அதாவது எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம், சுடும் நிலவு அப்படின்னா சுடுறதுக்கு ஆப்போசிட் என்ன வார்த்தையோ அதை வச்சு
1: எதிரான வார்த்தை.
0: குத்தால அருவி நிலை குளித்தது போல் இருக்குது மனசு தவிக்குது.
1: அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, இதுக்கான பதில் தெரிஞ்சுக்குவீங்க.
2: 4:42 ஆட்டக்களத்துல எதிர்ப்புதிரும் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் ஜானகி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும், சொல்லுங்க.

0: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எதிரும் புதிரும் பாடல் கேட்க வந்தேன். எனக்காக ஒரு பழைய பாடலை போடுங்கம்மா.
1: வரக்கூடிய வரிசையில வரக்கூடிய இசைக்கீட்டுல உங்களுக்கான இசைக்கீட்டு வந்துட்டே இருக்கு.
0: சரிங்கம்மா.

0: ஏற்கனவே ஒரு இசைக்கு இந்த இசைக்கிட்ட வச்சு ஒரு நேயர் ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கும் அதே இசைக்கிட்டு வந்திருக்கு, பாடுங்க.
1: அப்ப எளிதாவே சொல்லிடலான்றீங்க.
2: வந்தாள் என்னோடு இங்கே வாத்தென்றே, நீ வரவா நான் வரவா. எப்படி இருக்கீங்கம்மா?
0: நன்றி நன்றி இணைப்புல வந்ததற்கு வாழ்த்துக்கள். 4:43 இதோ அடுத்த நேரம் எதிரும் புதரும்ல பாடி பாடிடுவேங்க நானு அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாமே ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
3: ரேவதியா
0: உங்களுக்காக நான் இசைக்கிட்டு வந்திருக்கு, கேளுங்க.
4: விழியோர
0: பாடுங்க பாடுங்க. பாடுனீங்க நல்லா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா. 4:44 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து பாடலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள் நேர்களை காற்றலைகளில்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: என்னக்கு
7: மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சையில் அண்ணா நகர் மதுரை.

0: 4:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டக்களம் இன்னைக்கு ஆட்டக்களத்துல எதிரும் புதிரும் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
1: ராமநாதபுரம் மாவட்டம் அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி, சொல் உங்களுக்கான இசைக்கீற்று ரெடியா இருக்கு, கேளுங்க.
2: சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். சிரித்து சிரித்து என்னை
3: படிலமா,
1: ஒரே ஒரு தடவை இசைக்கிட்டு.
2: சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய்.
3: சிரித்து அப்படிங்கிறதா உங்களுக்கு?
0: இதுக்கு எதிரான வார்த்தை வச்சு ஒரு பாடல். நாங்க சிரிச்சு காட்ட சொல்லல, சிரிப்புக்கு எதிரான பாடல் பாட சொன்னோம். நீங்க பாடுங்க அஜித் பாண்டி. அஜித் பாண்டி இல்லையா, இப்ப அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும். இத உங்களுக்கான இசைக்கீற்று
4: கொடுங்க மேம்.
2: அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்ன விட்டா எனக்காரு அம்மா.
0: பாடுங்க சந்திரசேகர்.
4: டாடி டாடி ஓமை டாடி, நீ உன்னை கண்டாலே ஆனந்தமே.
0: சூப்பர்.
4: பேட்டா பேட்டா ஓமேரா பேட்டா, அந்த பாட்டு மேம்.
0: நீங்க என்ன ஒரு வரி ரெண்டு வரி கேக்குறீங்க, நாங்க நாலு வரியே பாடுவோம்னு பாடி
3: காட்டுறீங்க. இங்கிலீஷ்ல அதாவது தமிழ்ல போட்டா தமிழ்ல போட்டு தான்
4: பாடுமா
3: பாடுவோம்.
4: இல்ல அப்பானு
5: யோசிச்சுட்டே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணுவா பாக்குறீங்க.
0: அருமையா பாடுனீங்க, நன்றி இணைப்புல வந்ததற்கு. 4:51 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம் எதிரும் புதிரும். கடைசியில நிறைவடிகிற நேரத்துல சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா லாவண்யா?
3: அடுத்த ஜாஸ்தியா இருக்கு.
0: ஆமா, அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா
1: பேசுங்களேன்.
0: லக்ஷ்மி, உங்களுக்கான இசைக்கிட்டு வருது, கேளுங்க. லக்ஷ்மி பாட ஆரம்பிக்கலாம்.
1: அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் பேரோ, அது வசந்தம்.
0: எங்கே அப்படின்னா அங்கே அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு, வாழ்த்துக்கள். 4:53 அடுத்த நேயர் ஆட்டக்காலத்துல எதிரும் புதிரும் பாட வந்த நேயர் வணக்கம்.

0: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மாலை வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: செல்லூர் குமரன் பேசுறேன்.
1: உங்களுக்கான இசை கேட்டு வருது, கேளுங்க.
0: அதோ வரான் இதோ வரான் அடி வர்றான் அசந்து வர்றான் அதோ வர்றான் இதோ வர்றான் அடி வர்றான் அசந்து வர்றான்.
1: அருமை அருமை, நல்லா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள். 4:53 ஆட்டக்களத்தில் எதிரும் புதிரும் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: அருப்புக்கோட்டையிலேருந்து ரமேஷ்.
2: ரமேஷ், இதோ உங்களுக்கான இசைக்கிட்டு வருது, கேட்டுட்டு பதில் பாட்டு பாடு.

0: படிலமாம்.
1: பாடிடலாம். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. அவ்வளவுதான்.
2: சூப்பர் சூப்பர், அருமையா பாடிட்டீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: உங்களுக்கான
2: கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோர கிழிஞ்சு புட்ட நாரா.
1: வெள்ளை புறா ஒன்று கையில் வராது. அந்த பாட்டு
0: நீங்க வேற வெள்ளை
4: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம
1: கொண்ட
0: போட்ட பாட்டே நம்மளுக்கு திருப்பி திருப்பி பாடி
2: எப்படியோ ஒரு வெள்ளைய பாடிடுவோம்னு வந்துட்டாங்க இல்லையா. சூப்பர் சூப்பர், நல்லா பாடினீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:55 நம்ம கூட விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் எதிரும் புதிரும். வணக்கம்.
5: வணக்கம். மதுரை கண்ணன் எந்தல் வட்டாரம் சு போஸ் உங்கள் முன்பாக.
0: வணக்கம் யா, இதோ உங்களுக்கான இசைக்கீற்று கேட்டு பாடல.
6: மழை நின்று பின்பும் தூரல் போல
2: நிகழ்ச்சியோட தொடக்கத்துல போட்ட பாடல் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துருச்சு.
5: முதல் வார்த்தை என்னங்க?
0: மழை.
2: மழை நின்ற போது.
0: மழை
2: மழை மழை நின்ற போது.
5: மழை நின்ற போதா? கொஞ்சம் பழைய பாட்டா கொடுங்களேன்.
2: இல்ல, இதுல பழசு புதுசுக்கு ஒன்னும். இப்போ மழை அப்படின்றத உங்களுக்கான வார்த்தை, இதுக்கு எதிரான வார்த்தை வச்சு நீங்க பாடல் பாடலாம்.
5: மழை. இது பார்த்த ஞாபகம்னு ஒரு பாடல் ஒளிபரப்புனீங்க.
2: ஆமா,
5: அதுக்கு எதிரான பாட்டு ஒரு பழைய பாட்டு என்கிட்ட இருக்கு, பாடலாமா?
2: அது உங்களுக்கான பாட்டு இது, நீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அதை பாடலாம், ஆனா உங்களுக்கான இசைக்கிட்டு
5: இதுதான்.
7: சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல,
5: அடுத்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன்.
2: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. 4:56 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் எதிரும் புதிரும் விளையாண்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சதீஷ். உங்களுக்கான இசைக்கீற்று.
0: அது உங்களுக்காக நாங்கள் கொடுத்த பாடல். போ அப்படிங்கும் போது நீங்க வா அப்படிங்கிற வரியில நீங்க ஆரம்பிக்கணும் பாடல்.
9: கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே.
2: பாடுறீங்களா?
1: பாடிட்டேன்.
0: சத்தம் குறைவா, வால்யூம் கம்மியா இருந்ததுனால எங்களுக்கு கேட்கல. இப்ப கேட்டது இணைப்பில் வந்து நன்றி, வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு
2: மகிழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். 4:57 இன்னைக்கு லாவணியா ஆட்டுக்காலத்துல எதிரும் புதிரும் விளையாண்டோம் இல்லையா, இப்போ இணைப்புல ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க.
1: காட்டுப்பத்து பாண்டியராஜம்மா.
0: பாண்டியராஜன், உங்களுக்கான இசை கேட்டு கேளுங்க. இப்ப நீங்க என்ன பாட்டு பாடணும்?
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பந்தலையை சேரும்.
0: அருமையா பாடிட்டீங்க. உங்களுக்கு
2: 4:58 நாங்களுமே
0: வேண்டிய நேரம் வந்துருச்சு. 4:58 ஒரு வெற்றி பாடலோட நிறைவு செஞ்சாங்க நேயர் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு எதிரும் புதிரும் விளையாண்டோம் இல்லையா?
2: சிறப்பாக நேயர்கள் எல்லாருமே பங்கு கொண்டாங்க. வெற்றி நிறைய பேர் பெற்றாங்கன்னே சொல்லலாம்.
0: ஆமா, இதைத் தொடர்ந்து இன்று மாலை 5:02 அடுத்த நிகழ்ச்சி. ஏற்கனவே லாவண்யா சொல்லிட்டீங்களே,
2: மாலை தென்று.
0: அதுல என்ன மாதிரி பாடல்கள் கேட்க போறோம்?
2: நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்கள்.
0: கண்டிப்பா இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இனிமையான பாடல்கள், என் மனதை வருடும் பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். 4:59 நம்ம ஆட்டக்களம் நிகழ்ச்சியோட நிறைப்பதுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீ ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி
2: மற்றும் லாவண்யா.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து சாந்தினி.
2: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஜெயபால்.
0: நன்றி நேர்களை.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள் மறந்தேன்.
2: தொடர்ந்து 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03 7 ஆயிற்றுக்கு. ஆதவனின் அனல் குறைந்து இதமான தென்றல் இலைப்பாறச் செய்யும் இனிய மாலை வேளையில் இதம் இதயம் தேடும் இடைக்கால ராகங்களை இசைக்க வருகிறது மாலை தென்றல். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ఏమైనా

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்கள், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டோம் பாடலை. மாவீரன் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
0: இதயம் தொட்ட இடைக்கால ராகங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மாலை தென்றலில். 5:09:36 இதோ உங்களுக்காகவே வருகிறது. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்கள், வாலி வரிகளில், இளையராஜா இசையில், பாடல் காற்றலைகளில்.

மங்களவட்டம் பரவட்டும் பரவட்டும் இசை வெள்ளம் பரவட்டும் இமயத்தின் முடி மட்டும் இளமைதான் கொடி கட்டும் சத்தம் தளாங்கு தட்டும் பட்டும் படாமல் பட்டும்.

0: பிறந்தது துணிச்சலும் தான், பறந்திடும் இருப்பிடம்
1: தான்.
0: எதிரிக்கும் புதிரிக்கும் வெடி வைக்கும் வெடி வைக்கும்.

வெள்ளம் கிளவட்டும், பரவட்டும் பரவட்டும், இசை வெள்ளம் பரவட்டும், இமயத்தின் முடி மட்டும் இளமைதான் குடிகட்டும் போ.

மாலை தென்றல் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமகன் திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் எழுதியிருக்கக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், இளையராஜா இசையில். இதோ பாடல்.

நேரம் 5:20 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை. SB பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் குரல்களில், வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் இசைக்க காத்திருக்கிறது பாடல்.

தேடும் இடிசை. இடைக்கால ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்று. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் ஜானகி, குரல்கள் கங்கை அமரன், வரிகள் இளையராஜா. இசையில் கேட்கலாம் பாடலை.

5:30 அழகிய ராகங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இப்போ அழகன் திரைப்படத்தில் இருந்து புலமைப்பித்தன் வரிகள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள், மரகத்மணி இசையில் கேட்கலாம் பாடலை.

மாலை தென்றல் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர் ராஜா, புதிராணி, ஹரிகிருஷ்ணா, சத்யா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து, வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் இதோ பாடல் காற்றலைகளில்.

पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதயம் வென்ற இடைக்கால ராகங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மாலை தென்றலில்.

அதிரடி மெட்டுகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். அடுத்ததாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு ரசிக்கலாம் பாடலை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரி

0: வரிசைகளில்.
1: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன்ஸ் அகைன் வி பிரசன்ட் யூ தி ஸ்டார் ஆஃப் மெலடிஸ், கிங் ஆஃப் பீட்ஸ், பேபி சார், இன்காம்பரபிள், இணையில்லா இந்திரஜித்.
2: இந்திரஜித், இந்திரஜித், இந்திரஜித், இந்திரஜித்.

எடக்கு முட்டத்தான் சரக்கு இங்கு எடுத்து தரத்தான் இருக்கு. கணக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு. இழுக்குதா மயக்குதா அடிக்கும் தீங்குடங்க கலைஞனின் பாட்டுத்தான் அடிக்கும் தீ

பல திசை பறந்திடும் நினைவுகள், விழிகளில் கலர் கலர் கனவுகள், வழிகளில் எனக்கு இல்லை இரவுகள்.

எடுக்கும் இதற்கான சலக்கள் இங்கு எடுத்து தரத்தான இருக்கள் கணக்கு வழக்கே தெரியுதுக்கள் இசை கொடுத்து குறையாத எனக்கு இருக்குது.

0: இருக்கு முட்டக்கான சரக்கு இங்கு தரத்தான இருக்கு கணக்கு வழக்கு இது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு.
1: மாலை தின்றல் நிகழ்ச்சியை நிறைவாக கேட்கலாம் மனோஜ் வர்ணலதா குரல்களில் வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காதலன் திரைப்படத்திலிருந்து வருகிறது நிறைவு பாடல். இத்துடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 ராக்கெட் தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேருவதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். எல் நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்க இருக்கும் சேவை செய்திகள். சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா ரூபாய் 1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 இருந்து 2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறவிருக்கும்

மற்றும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணி வரை பெறப்படும்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 6:11 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் விளக்கேற்றும் வேலை.

0: தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமா, இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகள் மதுரை மாவட்டம் புனித மரியன்னே லூயிகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:00 திரை இசை, 9:30 சக்கரவியூகம் பகுதி 10 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தேவன் அவர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாச்சின் அலைவரிசைகள் இனிதே நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
2: அதான் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ பல்லோ பல்லோ,
2: இங்க உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே?
2: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல
3: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
2: உன் தம்பி தான்.
3: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
2: ஆ, என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்கே இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
3: ஏம்மா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
4: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க.

0: சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
4: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
5: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

நேரம் 6:30. இனிமையும் பாசத்தையும் நினைவுகள் எல்லாத்தையும் இசை வழியா உங்க மனசுக்கு கொண்டு வர ரெடியா இருக்கோங்க. ஆமாங்க, இன்றைய அந்திப்புகள் நிகழ்ச்சி குடும்பங்களை போற்றும் வகையிலான பாடலா தான் கேட்க இருக்கும். நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 107.9 மெகாஹெர்ட்ஸில் அந்திப்புக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் ஃபேமிலி சாங்ஸ், உறவுகளோட உன்னதமான வாசத்தையும் நேசத்தையும் போற்றும் வகையில் தான் இன்றைக்கி பாடல்களும் அமைஞ்சிருக்கு. தொடரும் பாடலாய் கேட்கலாம் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலேருந்து.

0: நேரம் 6:45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் அந்தி பூக்கள் அந்தி பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுருக்கும் அந்திப்புகள் அந்திப்புகள் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் அனைத்துமே குடும்ப உறவுகளை போற்றும் பாடலாக தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து.

இன்று நம் அனைவருடைய குடும்ப பாடல்களுடன் அந்த புகழ் நிகழ்ச்சியை உங்கள் உறவுகளோடு ரசித்து கேட்டிருப்பீங்க நேயர்களே. உங்கள் இல்லங்களில் இன்று மகிழ்ச்சி நிலைக்கட்டும், உறவுகள் பல படட்டும், புன்னகைகள் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அந்த புகழ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சாந்தினி.

நேரம் 7:18 நொடிகள். இதையும் மீண்டும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. முதல் பாடல் சைகோ திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில், கபிலன் வரிகளில், இளையராஜா இசையில் இதோ பாடல்.

பாடல்களின் இதை வென்ற பாடல்களை கேட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீறு திரைப்படத்திலிருந்து நெருஞ்சிப்பட்டி திருமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசிக்க போறோம். பார்வதி வரிகளில், டி இமான் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது பாடல்.

சீர திரைப்படத்திற்காக நொச்சிப்படி திருமூர்த்தி பாடிய பாடலை தான் கேட்டு ரசித்தோம். 7:10:11 அடுத்ததாக பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் கேட்கலாம். சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் குரலில், விவேக் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடலை.

அதிரடியான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டேடி தியரி திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், ஜோனிடா காந்தி குரல்கள், மதன் காக்கி வரிகளில் தீமான் இசையில் வருகிறது பாடல்.

நேரம் 7:21. இசையின் முகவரி இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நீங்க கேட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உடன்பிறப்பை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலுக்கு இசை டி இமான். யுகபாரதி வரிகளில் வருகிறது பாடல் வான் அலைகளில்.

0: ஏய் கண்ணுக்குட்டி,
1: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
0: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?
1: சொல்லுங்க மாமா குட்டி.
0: சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா?

0: ஊர்லேருந்து வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவா அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே.

நேரம் 7:33 ஆயிட்டு பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சியில் அடுத்ததாக டக் லைஃப் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை ஸ்ருதிகாஷின் குரலில்.

இப்படி சூடு.

7:46 பாட்டு இது ஹிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. வாரிசு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்கள் கேட்க போறோம். கார்த்திக் சங்கர் மகாதேவன் தமன், அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் தீபக் ப்ளூ ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய வா தலைவா பாடல் இதோ காற்றலைகளில்.

நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியை கேட்ட சித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வாசிப்பவர் வழிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு, பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும்

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, தனித்திறமைகளான பாடலோ கவிதைகளோ எதுனாலும் சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 21 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம். முதல் பாடலாய் கேட்டுடலாம் பிரதர் திரைப்படத்துல இருந்து.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
3: டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
2: மாமா, டீ அசி.
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ,

0: டெல்லி மெக்கானிக்கல் சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: பெற்றவர்களின் விருப்ப பாடலை கேட்டமையிலும் 0 5 3 7 1 0 4 5 2 என்ற முன்னிணைவை தொட்டு வரலாம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

0: புனித மரியன்னை லூயுக்கா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவி கனிஷ்கா விடுதலை போரில் பெண்களின் அர்ப்பணிப்பையும் அவர்களின் வீரத்தையும் பற்றி பேச வந்திருக்காங்க. என்ன கருத்து சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் புனித மரியன்னை லேக்கா பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அறிவார்ந்த இச்சபையில் இது என் தருணம். செந்தமிழால் உங்களை சிரிக்க வாழ்த்துகிறேன். என் சிந்தை வரிகளால் அவற்றை ஆளுகிறேன். அடுப்பாங்கரை இருளை தாண்டி வந்த சுடர், அந்நிய ஆட்சியை சுட்டெறிந்த நெருப்புகள், வீர தமிழச்சிகளின் தியாக பாதை, விடுதலை போரில் பெண்களின் அர்ப்பணிப்பு என்னும் தலைப்பில் வீர மங்கையரின் வரலாற்றை உங்கள் முன் திறப்பேன். மண்ணின் பெருமையை என் சொல்லால் தொடுப்பேன். பெண் நெஞ்சு மென்மையாக பார்த்த உலகிற்கு பேரிடியாய் பதிலடி தந்தார்கள் எதிர்க்கு. வாழ் ஏந்தி நின்றார்கள் வஞ்சகர் முன்னே, வரலாறு படைத்தார்கள் இந்த மண்ணின் பெண்ணே. அடுப்பாங்கரை சாம்பலில் கோலம் போட்டவர்கள் அன்று அந்நிய பீரங்கிகளின் முன் அக்கினி பிளமாய் நின்றனர். வளையல் அணிந்த மென்மையான கரங்கள் வாழ் ஏந்தி பகைவனின் சிரங்களை உருட்டின. சிவப்பு மண் சிவந்தது சிவகங்கை சீமையிலே. வேலு நாச்சியார் கட்டிய வீரப்போர் இன்றும் வீர மங்கையரின் இதயத்தில் எரியும் கற்பூரம். தன் உடலையே தீப்பந்தமாக்கி ஆயுத கிடங்கை அளித்த குயிலி ஒரு சரித்திரம். கணவனை தியாகம் செய்து களத்தில் நின்ற ஜான்சிராணி, இந்தியாவின் வீரமுத்திரை, சிறை சாலையை சித்திர கூடமா எண்ணிய அஞ்சலை அம்மாளும் அம்மா கண்ணுவும், தமிழகத்தின் தன்னிகரில்லா விடுதலை தலைகள், துப்பாக்கி ஏந்தி நின்ற லட்சுமி சேக்கல், பெண்மை என்பது மென்மையல்ல, அது பெருமையும் உரிமையும் என புரிய வைத்தார். மங்கையர் சிந்திய செந்நீரும் கண்ணீரும் இன்று நம் தேசிய கொடியில் வெற்றி திலகமாய். பெண்மையை போற்றுவோம், அந்த பெருவீர தியாகத்தை நெஞ்சில் ஏந்துவோம். வீட்டு வாசலை தாண்டாதவர்கள் அன்று நாட்டின் விடுதலைக்காக சிறை சென்றனர். பெண்மையின் மென்மை அன்று சுதந்திர தீயாய் ஜொலித்தன. வாழ் ஏந்தி போரிட்டால் வேலு நாச்சியார், வார்த்தையால் அஞ்சாமல் நின்றாள் அன்னி பெசன், துப்பாக்கி குண்டுகளை தாங்கினால் கனகலதா, தூய தியாகத்தால் ஒளிந்தால் கஸ்தூரிபா, அகிம்சை வழியில் அறப்போர் தொடுத்தனர், ஆயுதம் ஏந்தி பகையை முடித்தனர். பெண்ணினம் அன்று காட்டிய துணிவு பெற்று தந்தது நமக்கிந்த நிறைவு. தாங்கள் குடும்பம் குழந்தைகள் மற்றும் சுகபோகங்களை விட தாய் நாட்டின் விடுதலையே மேலானது என கருதி அடுப்பாங்கரை சட்டங்களை உடை தெரிந்துவிட்டு வேலு நாச்சியார் வீரவால் முழக்கம் முதல் அஞ்சலை அம்மாளின் அறப்போராட்டம் வரை ஆங்கிலேயரின் அடக்கம் முறைகளுக்கும் துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் அஞ்சாமல் களம் கண்டு இந்திய சுதந்திர வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் தங்கள் இரத்தத்தினாலும் தியாகத்தினாலும் அழியா வீர காவியத்தை படைத்தார்கள் நம் நாட்டு பெண்மணிகள். பெண்மையை பலவீனம் என்ற உலகிற்கு பேரிடியாய் பதிலடி தந்தார்கள் எதிர்க்கு. அடுப்பூதும் மங்கையரன்று நெருப்பானார்கள், அடிமை தளல்களை அறுத்தெறிந்து உயிரானார்கள். வேலு நாச்சியார் ஏந்திய வாளும் குயிலி தீயாய் மாறிய நாளும், ஜான்சி ராணி கொண்ட வேகமும் அஞ்சலை அம்மாள் காட்டிய விவேகமும் நம் விடுதலை வரலாற்றின் தங்க பதக்கங்கள், தலைமுறை போற்றும் வீர சிகரங்கள். அவர்கள் சிந்திய இரத்த துளிகளே இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றே. அந்நியரை விரட்டிய மங்கை மகுடங்களே அன்பால் என்றும் வணங்கி போற்றுவோம். அன்று வீராங்கனைகள் ஏந்தியவாள் இன்று நாம் கொண்டாடும் இந்த சுதந்திர நாள். அடுப்பூதும் கைகள் வரலாற்று படைக்கும், அவர்கள் புகழ் என்றும் விண்ணியில் நிலைக்கும். பாரத தாயின் வீர புதல்விகளை போற்றுவோம், பகைமை இருளை நம் அறிவால் மாற்றுவோம். தேசத்தின் விடுதலையே பெண்களின் மூச்சு, இதுவே என் உரையின் உயிர் பேச்சு. இத்தகைய வீர வரலாற்றை பகிர வாய்ப்பளித்தமைக்கும் இனிமையாக செவில் மடுத்த உங்கள் அன்பிற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதமே, வெல்க தமிழ் மொழியே.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி தர்ஷனாஸ்ரீ.
2: என்னுடைய பெயர் ஆர் தர்ஷனாஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் படிக்கும் பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லெயுக்கா பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைக்கு நான் பேசும் தலைப்பு மதுரை சுற்றுலா தலங்கள். மதுரை தமிழ்நாட்டு கலாச்சார தலைநகரம். வரலாற்று சிறப்பு மிக்க மீனாட்சியம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மகால், அழகர் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் போன்ற பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் கொண்டுள்ளது. வண்டியூர் தெப்பக்குளம், சமணர் மலை மற்றும் காந்தி அருங்காட்சியகம் ஆகியன பிற முக்கிய இடங்களாகும். மதுரையின் முக்கிய சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்கள். ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோவில் மதுரையின் அடையாளமான இந்த கோவில் 1000 கால் மண்டபம், பொற்தாமரை குளம் மற்றும் சிற்ப வேலைபாடுகளுக்கும் பெயர் பெற்றது. அழகர் கோவில் மற்றும் பழமுதிர்ச்சோலை. மதுரையின் வடக்கே அமைந்துள்ள இந்த கோவில் மற்றும் முருகன் கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாகும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான இந்த கோவில் குடைவரை கோவிலாக காட்சியளிக்கின்றது. கூடல் அழகர் கோவில் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான கோவில். வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம், ராணி மங்கம்மாளால் கட்டப்பட்ட அழகான நீர்நிலைகள். வரலாற்று இடங்கள் திருமலை நாயக்கர்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை

சங்கர் மஹால். இந்தோ சரசனிக் பணியால் கட்டப்பட்ட கம்பீரமான அரண்மனை. தினசரி ஒளி காட்சியுடன் சவுண்ட் அண்ட் லைட் ஷோ சிறப்பானது. காந்தி அருங்காட்சியகம், காந்தியடிகளின் வரலாற்று பொருட்கள் மற்றும் இந்திய சுதந்திர போராட்ட படங்கள் கொண்ட இடம். சமணர் மலை, சமண மாத சிற்பங்கள் மற்றும் இயற்கை குகைகள் கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க மலை. இயற்கை மற்றும் பொழுதுபோக்கு. குட்லாடம்பட்டி அருவி, சீசனுக்கு ஏற்ப நீர் வரும் அழகான நீர் வீழ்ச்சி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உலக புகழ் பெற்ற ஊர். சிறந்த நேரம் மதுரைக்கு செல்ல அக்டோபர் முதல் மார்ச் வரை சிறந்த காலமாகும். சித்திரை திருவிழா ஏப்ரல் மே மதுரையின் கலாச்சாரத்தை பார்க்க சிறந்த நேரமாகும். நன்றி, வணக்கம்.

0: இந்திய வரலாறு பற்றி பேச வந்திருக்கிறது மாணவர் சுதர்ஷன்.
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சுதர்ஷன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். புனித லியூக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். எனது மெய் சிலிர்க்க வைக்கும் தலைப்பு இந்திய வரலாறு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற தமிழ் குடியை சொல்வோம். அதேபோல் உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று போற்றப்படுவது இந்திய வரலாறு. சுமார் 10 நிமிடங்களில் 5000 ஆண்டுகால வரலாற்றை அடக்குவது என்பது ஒரு பெரும் கடலை ஒரு குவளையில் அடைப்பதற்கு சமம். இருந்தாலும் அதன் முக்கிய மேல்கற்களை இன்று நாம் காண்போம். உலகின் முன்னோடி சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதியின் கரையில் சிறந்தோர் வாழ்ந்த உலகம் அது. சீரிய நகரங்கள் செழித்து நின்ற சிற்பக்கலை பொங்கிய காலம் அது. நமது வரலாறு கிமு 3300களில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்குகிறது. மெசபடோமியா, எகிப்து போன்ற நாகரிகங்கள் இருந்த அதே காலத்தில் திட்டமிடப்பட்ட நகரங்கள், கழிவுநீர் மேலாண்மை மற்றும் கடல்வழி வாணிபம் என நவீன உலகிற்கே முன்னோடியாக திகழ்ந்தது நமது பாரதம். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இன்றும் நமது பொறியியல் திறமைக்கு சான்றாக நிற்கிறது. வாழ்க்கை ஒரு பயணம்தான். வாழ்வின் நோக்கம் அறிந்திடு, ஆன்மீக ஒளி வழிகாட்டும் அமர வாழ்வு அடைந்திடு. சிந்து சமவெளிக்கு பிறகு வேத காலம் தொடங்கியது. உபநிடதங்கள் மற்றும் இதிகாசங்கள் உருவான காலம் இது. அதேபோல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் கௌதம புத்தரும் மகாவீரரும் தோன்றி அகிம்சை என்னும் தத்துவத்தை இந்த உலகிற்கு வழங்கினர். மகா ஜனபதங்கள் உருவான காலகட்டத்தில்தான் இந்தியா ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பை நோக்கி நகரத் தொடங்கியது. பேரரசுகளின் எழுச்சி, மௌரியர்களும் குப்தர்களும் பேரரசின் பொற்காலத்தில் பெருமை மிளிந்த நாடுகள். வீரம் ஞானமும் சேர்ந்து விழுமிய வாழ்வு ஓங்கியது. சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியரின் முயற்சியால் இந்தியா ஒரு குடையின் கீழ் வந்தது. மாவீரன் அசோகன் கலிங்க போருக்கு பின் ஆயுதங்களை கைவிட்டு தர்மத்தின் வழியே உலகை வெல்ல முடியும் என்று நிரூபித்தார். அடுத்து வந்த குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வராகமித்திரரின் வானியல், காளிதாசரின் இலக்கியம், ஆரியபட்டாவின் கணிதம் என அறிவியல் மற்றும் கலைத்துறையில் இந்தியா உலகிற்கு தலைமை தாங்கியது. தென்னகத்தின் சிம்ம சொப்பனம் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர், செம்மை மிளிர்ந்த மூவேந்தர், தமிழ் மண்ணின் திலகமாய் திகழ்ந்த புகழின் முத்துக்கள். இந்திய வரலாறு என்பது வட இந்தியா மட்டுமல்ல, தென்னகத்தின் பொங்கும் அளப்பரியது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னாட்சி புரிந்த சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இந்திய வீரத்திற்கும் கலைக்கும் ஆற்றிய தொண்டு ஈடு இணையற்றது. ராஜராஜ சோழனின் கடல் கடந்த வெற்றிகளும் கங்கை வரை சென்ற ராஜேந்திர சோழனின் வீரமும் இந்திய வரலாற்றின் உன்னத தருணங்கள். தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுர சிற்பங்கள் தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக திகழ்கின்றன. இடைக்கால மாற்றங்களும் கலாச்சார சங்கமும் இடைக்காலம் வந்தபோது இலக்கியம் புதிய வடிவம் கண்டது. இனங்கள் பலர் சேர்ந்து வந்து இந்திய மண் ஒரு குடும்பமானது. இடைக்காலத்தில் தில்லி சுல்தான்கள் மற்றும் முகலாய பேரரசின் வருகை இந்தியாவின் சமூக அமைப்பில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. அக்பரின் மதநல்லிணக்கம், ஷாஜகானின் தாஜ்மஹால் என பல அடையாளங்கள் உருவாயின. அதே காலகட்டத்தில் தெற்கே விஜயநகர பேரரசு கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் பாதுகாக்கும் அரணாக திகழ்ந்தது. சத்ரபதி சிவாஜியின் மராட்டிய பேரரசு இந்தியர்களின் வீரத்தை உலகிற்கு எடுத்து காட்டியது. அடிமைத்தனமும் சுதந்திர போராட்டமும் அடிமை சங்கிலி கட்டிய போது அன்னையின் மார்பிலோ வேதனை அழியாத காயமானது. வணிகம் செய்ய வந்த ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்கள் நமது ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தனர். 200 ஆண்டுகால அடிமைத்தனம் இந்தியாவை பொருளாதார ரீதியாக சிதைத்தது. ஆனால் அந்த இருளிலிருந்துதான் இந்திய விடுதலை போராட்டம் என்னும் தீப்பிழம்பு உருவானது. வீர பாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் என தமிழகத்தில் தொடங்கிய புரட்சி இந்தியா முழுவதும் பரவியது. காந்தியடிகளின் சத்தியாகிரகம், நேதாஜியின் இராணுவ புரட்சி, பகத்சிங், வ.உ. சிதம்பரனார், பாரதியார் என பல தியாகிகளின் உழைப்பால் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் மட்டுமல்ல, அது எதிர்காலத்திற்கான பாடம். 1000 ஆண்டுகளாக பல படையெடுப்புகளை சந்தித்தாலும் அழியாத ஒரே நாகரீகம் இந்திய நாகரீகம். இன்று நாம் வல்லரசு நாடாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த நீண்ட நெடிய வரலாறு தான் அடிப்படை. அந்த வரலாற்றை பெருமையுடன் போற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி போதையின் பாதை செல்ல வேண்டாம், போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் சொல்ல வந்திருக்கிறது மாணவர் மிதுன் ஹரிஷ்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பா. மிதுன் ஹரிஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் புனித லேக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எனது தொகுப்பு என்னவென்றால் போதை விழிப்புணர்வு. மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டியவற்றுள் மிக முக்கியமான ஒன்று போதைப் பொருள். போதைப் பொருட்களால் தனி மனித வாழ்வு சீரழிவதோடு நாட்டின் பொருளாதாரமும் சீர்குலைகிறது. எனவே இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆனாலும் போதைப் பொருளை ஒழிக்க முடியாமல் போதைப் பொருளின் ஆதிக்கம் அதிகமாகி வருகிறது. மூளையை மழுங்க செய்து புத்தியை தடுமாற செய்யும்

ஒருவித கிறக்கமே போதைப்பொருள். இந்த போதைப் பொருட்களில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் விளக்கில் விழும் பூச்சிகளாய் தம் வாழ்வை துளைக்கின்றனர். எனவே இந்த போதைப் பொருளை ஒழித்து நிறுத்த வேண்டும். இந்த போதைப் பொருளில் கிடைக்கும் ஒரு சுகம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அவர்கள் அழிவுக்கு கொண்டு செல்லப் போகிறது. இளைஞர்கள் முதல் முதியோர் வரை அனைவரும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாய் இருப்பதை நம் கண்முன்னே காண முடிகிறது. ஆனால் நம் அதை தடுத்து எதுவும் செய்ய முடியவில்லை. மது, கஞ்சா, பான்பராக், கூட்கா, ஏபின், பிரவுன் சுகர் போன்ற பல வகையான போதைப் பொருட்கள் உள்ளன. ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்துக்களி என்பது வள்ளுவர் குறள். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு இளைஞன் குடித்துவிட்டு தன் தாய் முன்னே தடுமாறும் போது அவள் மனம் வருந்துகிறாள். ஆனால் அவன் குடித்துவிட்டு ஒரு நற்பண்புகள் கொண்ட சான்றோர் முன் தடுமாறும் போது அது அருவறுப்பானது என்பதே இதன் பொருள். பள்ளி பருவத்தில் நட்பு வட்டாரத்தினர் கொடுக்கும் அழுத்தத்தினாலும் வசிப்பட சூழல்களினாலும் திரைப்பிரபலங்கள் போன்றவற்றை பார்த்தும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகின்றனர். சுய விருப்பம், தற்காலிக மகிழ்ச்சி மற்றும் சிலரின் தவறான நட்பு போன்றவற்றின் காரணங்களாலும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். உலக போதை தினம் June 26 வருட வருடம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 1985 போதை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. சட்டப்பிரிவு 31A படி போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை வரை கொண்டு செல்ல வழிவகுக்கிறது. 1950 to 1980 வரை இருந்த போதைப் பொருளின் பழக்கம் 19.5% இருந்தது. ஆனால் இப்போது போதைப் பொருளின் ஊடுருவல் 1981 to 1986 வரை உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலாக உயர்ந்துவிட்டது. இந்தியாவில் 16 crore மக்கள் மதுபானத்திற்கும், 3.1 crore மக்கள் கஞ்சாவையும், 2.3 crore மக்கள் ஒபியாடையும் பயன்படுத்துவதாக மத்திய சமூக மேம்பாட்டு அமைச்சகம் 2019 வெளியிட்டது. சக மாணவர்கள் சக இளைஞர்களுடன் சேர்ந்து பொதுவாக பலரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். இவற்றை ஆரம்பத்திலேயே பெற்றோர்கள் கவனிக்க தவறி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டனர். இதை போதைப் பொருட்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும். பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். மறுவாழ்வு மையங்களுக்கு சென்று சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்பலாம். போதைப் பொருளின் ஊடுருவல் அதிகமாகிக் கொண்டே உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் போதைப் பொருளை எதிர்த்து நின்று போராடி போதைப் பொருளை ஒழித்து உலகை காக்க வேண்டும். போதைப் பொருளை ஒழிப்போம், உலகை காப்போம். நன்றி.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவர் யுவன் தர்ஷன் நம்ம மதுரையின் வரலாறு பற்றி பேச வந்திருக்காங்க. வரலாற்றை கேட்போமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா யுவன் தர்ஷன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் புனித லயிக்கா மரியன்னை பதிம மேல்நிலை பள்ளி. என் தலைப்பு மதுரையின் வரலாறு. மதுரை பத்தி பேச ஆரம்பிச்சா பேச்சும் மலரும், நேரம் போறதே தெரியாது. மதுரையை பத்தி அறிந்து கொள்வோம் வாங்க. அந்த காலத்திலே பிளான் போட்ட சிட்டி மதுரை இன்னைக்கு நேத்து உருவானதில்லை, சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவானது. மற்ற நாடுகள்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மீனாட்சி அம்மன் கோயிலை நடுவில் வைத்து சுத்தி தெருக்களை அமைத்தது அப்பயே ஒரு ஆர்கிடெக்சர் அதிசயம். தமிழ் சங்க வளர்ந்த மதுரை. மதுரைக்கு போனா தமிழ் வரும் என சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் 3 தமிழ் சங்க புலவர்களும் ஒன்றாக கூடி தமிழை வளப்படுத்தினர். சங்க வைத்த தமிழ் பூமி என்று சொல்வது சும்மா வாங்க. பாண்டிய ராஜர்கள் அரசர்கள் மதுரை நாள் ஞாபகம் வருவது பாண்டிய ஆட்சி தான். பாண்டிய ஆட்சி தான் மதுரையை தலைநகரமாய் வைத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர். அதுக்கப்புறம் நாயக்கர் காலம் வந்துருச்சு. அப்புறம் பார்க்கின்ற பிரம்மாண்டமான திருமண நாயக்க மகாலும் சித்திரை திருவிழாமும் அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். தூங்கா நகரம் சாப்பாடு. மதுரையில் 24 மணி நேரமும் கடைகள் திறந்திருக்கும், அதனால் தூவா நகரம் என்று பெயர் உண்டு. மதுரையில் கிடைக்கும் மல்லிகைப்பூவும் இட்லியும் இந்த ஜில்லுன்னு கிடைக்கும் ஜிகர் தண்டாவும் மதுரைக்கு ஒரு ஸ்பெஷல். மதுரைக்கு ஒரு கவிதை உண்டு. மதுரை என்னும் மாமணி நகரம் மனதில் நின்றும் ஒளிரும் மங்கலம். சங்கம் மலர்ந்த செம்மொழிமன் தமிழின் தாய், தாய் வாழும் இடம் மதுரை நகரம். பாரம்பரியம் தங்கும் மரபுகள் மதுரை நகரின் மகிமை சொல்லும். வரலாறு பாடும் தமிழ் பூமி. வாழ்க வாழ்க மதுரை தாய். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததான் விண்வெளித்துறையில் இந்தியா செய்துள்ள சாதனைகள் பற்றி சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்ல போறது மாணவர் விக்டர்.
2: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் ஏ விக்டர். ஐ எம் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட் இன் சென்ட் மேரி ஆஃப் லேகா ஹையர் செகண்டரி ஸ்கூல். Today, I am going to talk about achievements in space exploration by our home country India. India is the first country to land a spacecraft near the south pole of the moon, detecting sulfur and examining lunar soil properties. Mars Orbiter Mission. India is the first country to reach the Mars's orbit on its first attempt. Aditya L1. India's first solar observatory to observe the sun's Lagrangian point. SpaceX mission, successful demonstrated observation for docking, undocking and robotic arm operation in space, making India the fourth nation to do this. SpaceX Astrosat, India's first multi-wavelength dedicated observatory. NISAR mission, NASA and ISRO's joint imaging satellite assembled largely for Earth observation. World record set by India. India set a world record in 2017 by launching 107 satellites into outer space in one singular mission. Conclusion. With over 124 launches and 96 satellites, ISRO has established itself

0: as a major space agency known for its cost effectiveness and precision. Thank you everyone for joining me in this talk. Stay safe and have an awesome day.
1: இதே பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக முயன்றால் முடியும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது மாணவர் மெர்வின் ராஜ்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் ஜே மெர்வின் ராஜ். புனித லேக்கா மரியன்னை பதிம மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். நான் கூற வந்துள்ளது முயன்றால் முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. விடாமுயற்சியும் மன உறுதியும் உடையவனுக்கு உலகில் எதுவும் கஷ்டமாக இருப்பதில்லை. ஒருவரின் வெற்றியின் அடிப்படை காரணம் அவரது விடாமுயற்சிதான். முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பது மூலத்தனம். எனவே முயற்சி செய்தால் முடியும் என்று கருதினார். பாடி பார்த்தால் பாட்டு வரும், நீந்தி பார்த்தால் நீச்சல் வரும், உழுது பார் பயிர் விளையும், எழுது பார் எழுத்து வரும், எதையும் முயன்று பார் அனைத்தையும் வெற்றி உனதாகும். எந்த ஒரு இலக்கிய அடைவும் சாதனை நிகழ்த்தவும் முயற்சி அவசியம். கவலை பயத்தை வென்றவன் இவ்வுலகில் மரணத்தை வென்றவன் ஆகிறான். டென்சிங் லாரி தொடர் முயற்சியால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். முயன்றால் முடியும் என்று கருதினார். உசேன் போல் தொடர் முயற்சியால் ஓட்ட பந்தயத்தில் முதலிடம் பிடித்தார். முயன்றால் சாதிக்க முடியும் என்று காட்டினார். முயற்சி திருமணையாக்கும். தோல்வி என்பதே வெற்றியின் முதல் படி. முயன்றால் முடியும் என நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. முடியுமோ முடியாத என்ற எண்ணம் இல்லை. முயற்சி இங்கு வெற்றிவாகி சூடுகிறது. நன்றி.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை புனித மரியன்னை லூயுக்கா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9 மணி.
3: ஆகாஷ்வாணி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கலந்து கொண்ட பல்வேறு

0: நிகழ்வுகளின் வானொலி தொகுப்பு. முதலாக இன்று காலை மதுரையில் வைஃபை தொழில் முனைவோர் உச்சி மாநாடு 2026 மூன்றாவது பதிப்பு நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு
1: சிறப்புரையாற்றினார்.
0: மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சிஐஐ மாநாடு இந்த ஆண்டு மதுரையில் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எல்லைகளை கடந்து தொழில் முனைவு என்ற கருப்பொருள் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்றும் கூறினார். சிஐஐ இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வழிகாட்டி ஒருவரை நியமித்து தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பது மிகவும் பாராட்டத்தக்க முயற்சி என்றும் தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி உலகின் எல்லைகளை கடந்து தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். மாறிவரும் காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தொழில் முனைவோர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும், மாற்றத்தை ஏற்க தயங்கினால் பின்னடைவு ஏற்படும் என்றும் எச்சரித்தார். அரசுகள் முதலீட்டாளர்கள் ஆதரவளிக்கலாம், ஆனால் வாய்ப்புகளை செழிப்பாக மாற்றுவது தொழில் முனைவோரின் கையில் இருப்பதாக தெரிவித்தார். மதுரை 2500 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை கொண்ட கூடல் நகர், தூங்கா நகர் என்றும், தமிழ்ச்சங்கம் வளர்த்த மண்ணாகவும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு தொன்மையான வர்த்தக தொடர்புகளை பேணிய நகரமாக விளங்கியதாக குறிப்பிட்டார். 500வர், மணிகிராமம் போன்ற வணிக சங்கங்கள், பூம்புகார் துறைமுகம் மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் மதுரையின் வளமான வணிக பாரம்பரியத்திற்கு சான்றாக இருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை மேற்கோள் காட்டி, சவால்கள் அதிகரித்தாலும் மேலெழுந்து வெற்றி பெற வேண்டும், அதுவே எல்லைகளற்ற தொழில் முனைவின் அடையாளம் என்றும் வலியுறுத்தினார். உலகளாவிய சவால்களையும் மீறி இந்தியா உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக தொடர்கிறது என்றும், உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பை 1/4 உயர்த்தும் திறன் இந்திய தொழில் முனைவோருக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2.4 லட்சத்திற்கும் மேற்பட்ட DPIIT அங்கீகாரம் பெற்ற ஸ்டார்ட் அப்கள், 23 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பாகவும், 2100 உலகளாவிய திறன் மையங்களை கொண்ட நாடாகவும் உள்ளதாக அவர் கூறினார். மேலும் UPI மூலம் மாதந்தோறும் 20,000 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன என்றார். இளைஞர்கள் தயக்கத்தை கைவிட்டு தொழில் முனைவில் துணிச்சலோடு முன்னேற வேண்டும் என வலியுறுத்திய அவர், GST மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகள் இந்தியாவை முதலீடுகளுக்கு உகந்த நாடாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் GST மூலம் ஒரே நாடு ஒரே வரி நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் மாநிலங்களுக்கு இடையேயான வணிகம் எளிமையாகி இந்திய நிறுவனங்கள் தேசிய மற்றும் உலகளாவிய சந்தைகளோடு மேலும் வலுவாக இணைந்துள்ளன என்றார். செயற்கை நுண்ணறிவு, வறண்ட நில விவசாயம், உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தமிழகத்தில் ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்கள் என குறிப்பிட்ட அவர், விருதுநகரில் சிட்பி ஆதரவுடன் அமைக்கப்பட்ட மையம் புகழ்பெற்ற விருதுநகர் சிவப்பு மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பாக ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். MSME களுக்கு அரசின் ஆதரவு தொடர்ந்து இருப்பதாக வலியுறுத்திய அவர், ECIGS திட்டத்தின் 5வது கட்டம் சுங்கவரி சவால்களை எதிர்கொள்ளும் MSME தொழில்களுக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவின் தோல்வி அச்சத்தை விட்டு மதிப்பீட்டை விட மதிப்பு உருவாக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருக்குறளை மீண்டும் மேற்கோள் காட்டிய அவர், முயற்சி திருவினையாக்கும் என்ற குறளின் கருத்தை நினைவு கூர்ந்து, விடாமுயற்சியே வளர்ச்சிக்கான அடிப்படை என்றார். மதுரை மீண்டெழுந்த வரலாற்றை குறிப்பிட்ட அவர், அணுக்கரு இணைவு தொடர்பான ITER திட்டம், ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா ஆராய்ச்சிகள், சந்திரனின் தென்துருவத்திற்கு சந்திரயான் சென்றது போன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் இந்தியா பங்காற்றி வென்றதை குறிப்பிட்டார். உரையின் நிறைவில் இளம் தொழில் முனைவோர் துணிச்சலோடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிற்காக மட்டுமல்லாமல் உலகிற்கும் எதிர்கால தலைமுறைகளுக்குமான வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், வாழ்க

0: பாரதம், வாழ்க தமிழகம் என்ற வாழ்த்துடன் தனது உரையை நிறைவு செய்தார்.
1: Revival is in the hands of those who see those great sacrifices which have been made, and it is for us to take it up and build this country for future generations which are yet to come. So வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம்.
0: தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கினை திறந்து வைத்து அதன் உள்கட்டமைப்பை பார்வையிட்டார் மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்.
2: பிரதமர் ஐயா 2014 இருந்து சொல்லிட்டு வர்றார், முதல்ல டாப்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார், TOP, அதாவது டு தி ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு அதுக்கு விரிவுரை. டைரக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒலிம்பிக் போடியம், அதாவது 1, 2, 3 அவங்க இருந்து மெடல் வாங்கிக்குவாங்க, அந்த போடியம்க்கு நம்ம இளைஞர்களை எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் மூலமா நாடு முழுவதும் ஸ்டேடியம் கட்டணும், நிறைய இடத்துல பிள்ளைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அவங்க என்ன விளையாட விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சோ அது அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கையில ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு ஃபெடரேஷன் இருக்கும், வாலிபால் ஃபெடரேஷன் இருக்கும், ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கும், இப்படியாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஃபெடரேஷன், அவங்க மூலமா அவங்க எங்கெங்க அவங்க ட்ரைனிங் ஃபெசிலிட்டியை கட்டி கொடுக்குறாங்களோ கட்டி கொடுக்கட்டும். இப்படியே அது வந்துட்டு இருக்கையில 2024 அப்புறம் மூணாம் முறையாக மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்த பிறகு இந்த நாட்டில் காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டில் வரணும், ஆனா அதுக்கு ஏற்பாடாக முன்ன ஏற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும், அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம், 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்பவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோதியா எடுத்தார். இதை தவிர இதெல்லாம் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், பட் கேலோ இந்தியா, அதாவது இந்தியாவே விளையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு MP மூலமா சொன்னாங்க, நீங்க போய் அங்க நல்ல ஒரு சாம்சத் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னாரு. அதாவது இப்ப வரப்போகுது மகாமகம், வடக்க நாட்டுல அது கங்கையில கும்பமேளா பிரயாக்ராஜ்ல, இல்ல நாசிக்ல கோதாவரி புஷ்கரால், அதே புஷ்கரம் ஆந்திரால, அப்படியாக பெரிய பெரிய உற்சவம் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அதே இதை சான்சத் கேல் கும்ப் அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். நீங்க ஒவ்வொரு MP-யும் உங்க பாராளுமன்ற தொகுதியில பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. அது எல்லா விதமான விளையாட்டும் இருக்கும், கபடி இருக்கும், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல ஓடுற நிகழ்ச்சிகள் இருக்கும், ஜாவலின் இருக்கும், த்ரோ பால் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதுல நீங்க அவங்களுக்கு பரிசளிங்க அப்படின்னு நிறைய MPs நடத்தினாங்க, அவங்க அவங்க தொகுதியில் நடத்திட்டாங்க. பட் இங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையான்ற பிரச்சனை, அந்த கேள்வியை மனசுல வந்த போது இந்த யோஜனை வந்துச்சு, ஏன் நம்ம ஒரு பின்தங்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா அது ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் SPI கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ பிக்கிள் பாலோ, பிக்கிள் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செய்து கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நான் ஆரம்பிச்சேன். தமிழ்நாடுனா திருச்சூழி தான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எடுத்துட்டு வரணும், திருச்சூழி சரி விருதுநகர் சரி நல்ல முன்னேறணும். விருதுநகர்னா வியாபாரம், ஆனா இப்போல இருந்து விருதுநகர் வியாபாரங்க, ஆனா நீங்க பாருங்க பிள்ளைங்க என்னமா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு விருதுநகருக்கும் அது ஒரு பெரிய மதிப்பை கொடுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.
0: அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் சம்பா மிளகாயின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். குத்துவிளக்கேற்றி அவர் சிறப்புரையாற்றும் போது,
3: விருதுநகர் என்றாலே மிளகாய், அதுவும் நல்ல தரமான மிளகாய், மிளகாய் எண்ணெய் மிளகாய் சுத்திகரிக்கப்பட்டது.

0: மிளகாய் பொடி அப்படி பலவிதமான அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸும் பண்ணி கொடுத்தோம்னா மிளகாய் விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும், நல்ல ரேட்டில் அவங்க விற்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தார். அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நாடு முழுவதிலும் ஏதோ ஒரு பொருள் நல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்னாலே அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அதை நல்ல முன்னேற்றம் செய்ய அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களோ அதுக்கு தேவைப்பட்ட நிபுணம் அதாவது ஸ்கில்லோ இல்லை மார்க்கெட் எங்கே இருக்குதோ அந்த மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறதோ இப்படியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதான் நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவர் அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்தார். விருதுநகர் மிளகாய்க்கு யூனிட் ஒன்று அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த யோஜனையோட ஒரு திட்டம் யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது SIDBI அப்படிங்கிறோம். சின்ன தொழில் சிறு குறு தொழில் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். அவங்க தானாக டைரெக்டாக கொடுப்பாங்களோ இல்லை வங்கிகள் மூலமாக கொடுப்பாங்களோ அவங்க எந்த வழி வேணாலும் கடைபிடிக்கலாம். பணத்தோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸும் ஹேண்ட் ஹோல்டிங்கும் கொடுத்தா தான் சிறு குறு தொழில்கள் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி அந்த வழியில் தான் இந்த யூனிட்டு விருதுநகர் மிளகாயை ஃப்ளேக்ஸ் ஆக துண்டு துண்டாக அப்படி ஃப்ளேக்ஸ் ஆக விற்கிறாங்க இல்லை பொடியாக விற்கிறாங்க இல்லை வெறும் மிளகாய் காம்போட க்ளீனாக நல்ல பேக்கிங் போட்டு விற்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருந்து தான் இன்றைக்கி நம்ம மூணு நாலு வண்டியே ஃப்ளாக் பண்ணோம். இலங்கைக்கு போகுது. விருதுநகர் மிளகாயில் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். பூச்சி மருந்து உபயோகிக்காமல் நீங்கள் ஒரு பொருள் அதுவும் உணவு பொருளை தயார் பண்ணுறீங்களே நீங்கள் தாங்க நிஜமாகவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போது அவங்க இந்த குவாலிட்டி அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலாக இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ விருதுநகரில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போக வேண்டாம், இப்போ இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்ல ரேட்டும் கிடைக்கும். அதை தவிர வீட்டில் விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்து அவங்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே வேலை பார்த்து அந்த விவசாய குடும்பத்துக்கான வருமானம் விவசாயம் மாத்திரம் இல்லை அவங்க போய் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்து அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே வேலை வாய்ப்பு கிடைச்சி அந்த குடும்பத்துக்கான வருமானம் வளர்கிறதுக்கான நல்ல திட்டம். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா கண் கூட நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் நடக்கும். அது எனக்கோ இல்லை வேறு யாருக்கோ பெருமை இல்லை, நம்ம மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து மக்களுக்கே உதவுதுன்றது தான் விஷயம். அதனால் நம்ம எல்லாரும் அதில் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த யூனிட்டை நல்லா நடத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுக்க வேண்டியதில் நம்ம எல்லாரோடைய பங்கும் இருக்குது. நம்ம சந்தோஷமாக அதை நடத்தி காட்டணும், நாடு முன்னேறணும், தமிழகம் வளரணும், நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்.
1: விவசாயிகள், உற்பத்தி மையத்தின் தொழிலாளர்கள், திரளான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்வுகளின் வானொலி தொகுப்பு.

நேரம் 9:20, 8 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரை இசை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30.
2: சக்ரவியூகம். புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 10ஆம் பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை ஸ்ரீதர், அதுங்க ஃபாஸ்டா நம்மள நோக்கி நீந்தி வந்துட்டு இருக்குது.
3: எஸ் எஸ் ஸ்ரீதர், பீ ஃபாஸ்ட்.
4: ஐயோ ஃபாயிமா, இதுக்கு மேல ஸ்பீடா ஓட்டணும்னா நம்ம எல்லாரும் இறங்கி தான் தள்ளணும்.

0: போட் ஸ்பீடு குறையுது. கேத்ரின்,
1: என்ன ஸ்ரீதர்?
0: போட் இன்ஜின்ல டீசல் லீக்கேஜ் இருந்திருக்கு போல. ஃபியூல் எம்டி காமிக்குது. போட் இனி மூவ் ஆகாது.
1: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர்? அந்த சொராக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ப்ளீஸ்.
0: கேத்ரின், டீசல் காலி. எப்படி ஸ்டார்ட் ஆகும்?
1: அந்த சுறாமீன்கள் எல்லாம் நம்ம போட்டை தாக்க ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. கனல் சாரோட சாட்டலைட் போனுக்கு ட்ரை பண்ணு. இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணு கேத்ரின்.
2: சார், அங்க அந்த ஆரஞ்சு கலர் மிதவைய காணோம் சார்.
3: My God, அது ஒரு ஏவுகணை.

0: நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு.
1: எஸ் சார், இந்த தீவும் கடல் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. நம்மள இறக்கி விட்ட ஹெலிகாப்டர் வேற கிளம்பி போயிடுச்சு.
0: இப்ப என்ன பண்றது கனல் சார்?
2: ஜஸ்ட் வெயிட் பியூலா. அதோ அங்க பாரு
0: கனல் சார், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு மிசைல் வேகமா வருது சார்.
2: எஸ் பட் டோன்ட் வரி
1: கனல் சார. என்ன சார் டோன்ட் வரின்னு சொல்றீங்க? ரெண்டு ஏவுகணைகளும் நம்மள தாக்குனா இந்த மொத்த தீவும் அழிஞ்சிடும். நம்மள சேர்ந்து அழிஞ்சு போயிடுவோம் சார்.
2: நம்மள அழிக்க ஒரு மிசைல் வந்துகிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான். பட் ஆப்போசிட் சைட்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய மிசைல் இன்டர்செப்டார் மிசைல் டைப். நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஆபத்தான மிசைல இந்த இன்டர்செப்டார் மிசைல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிக்க போறத பாருங்க.

0: தானே சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆபத்தான ஏவுகணைய இந்த இடைமறிப்பு ஏவுகணை தூள் தூள் ஆக்கிடுச்சு. பட் நம்மளை நோக்கி வந்த ஏவுகணை அழிக்க, ஐ மீன் நம்மளை காப்பாத்த யார் இன்டர்செப்டர் மிசைல லான்ச் பண்ணாங்க?
1: சைனா கவர்மெண்ட். நம்மளை காப்பாத்துறதுக்காக அந்த இன்டர்செப்டர் அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல பியூலா.
2: தேங்க் காட் கனல் சார், இந்த தீவு மூழ்கிறதும் நின்றுச்சு.
0: இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்?
1: சர்வர் யூனிட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அவங்களோட பிளட் டெக்ஸ் நெட்வொர்க்கை எப்படி ஆச்சும் அக்சஸ் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும் பியூலா.
0: சார், அந்த சர்வர் கடலுக்குள்ள, அதுவும் ரொம்ப ஆழத்துல செட் பண்ணிருக்கானுங்க சார். நாம எப்படி அந்த இடத்துக்குள்ள போக முடியும்? How is it possible, Kanal sir?
1: Make it possible, Beulah.
2: Kanal sir, Catherine, Fahima, Sridhar, என்ன ஆச்சுனே தெரியலையே.

0: ஸ்ரீதர், ஏன் ஸ்விமர் போட்ட ஸ்டாப் பண்ணிட்ட? அந்த ஸ்லோவிங்கள் எல்லாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு.
1: ஐயோ ஃபைமா, நான் எங்க ஸ்டாப் பண்ணேன்? டீசல் லீக்கேஜ் ஆகி இன்ஜின் அதுவா ஸ்டாப் ஆயிருச்சு.
2: ஃபைமா, அந்த கன்னேடு, நீயும் நானும் முடிஞ்ச அளவு அந்த சுறாக்களை ஸ்டாப் பண்ணலாம்.
0: ஆ, குட் ஐடியா கேத்ரின்.
2: ஓகே, லெட்ஸ் ஷூட்.
1: ஐயோ, தரையில இருக்க ஆளுங்களை சுட சொன்னாலே சிரமப்படணும். இதுல தண்ணிக்குள்ள இருக்க சுறாவினை சுடுறது சாத்தியமா?
0: டோன்ட் டாக் ஸ்ரீதர், ஷூட்.
1: அப்படின்ற இப்ப பாரு ஃபைமா.
0: டேய் டேய், சுறாவை சுட சொன்னா என்னடா கண்ணா பின்னானே எங்கெங்கயோ ஷூட் பண்ணிட்டு இருக்க?
1: அப்படியா?

0: கண்ணை மூடிட்டு சுட்டா தான் எனக்கு சுட வரணும், உனக்கு தெரியும்ல.
1: எப்பா சாமி, நீ சுடவே வேணாம்.
0: வஞ்சரமினா, அறுத்தாலே ரத்தம் பொங்கிட்டு வரும். இத்தனை புல்லட்ஸ் மட்டும் ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த சுறாங்க உடம்புல இருந்து வரல, அத கவனிச்சிங்களா ரெண்டு பேரும்?
2: ஆமா ஸ்ரீதர், நீ சொல்றத இப்போதான் நான் கவனிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம ஷூட் பண்ண எல்லா ஷாட்ஸுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது, பாத்தியா? எஸ் கேத்ரின், ஸ்ரீதர் போட்ட திருப்பு.
0: எது போட்ட திருப்பவா? வாண்டடா போய் வம்புளுக்க போறியா அந்த சுறாங்க கிட்ட?
2: ஏய் ஒரு நிமிஷம் இருங்க, ஐ ஹாவ் அ டவுட் ஃபாஹிமா. அதுங்க ஒருவேளை சுறா மீனே இல்லனா?
0: எனக்கு டவுட்டே இல்லை, அதுங்க சுறாங்க தான். அதுவும் மனுஷனை வேட்டையாடுற சுறா மீனுங்க. தண்ணிக்கு மேல அந்த முதுகு துடுப்புகளை கவனிங்க, எல்லாம் அக்மார்க் சுத்தமான சுறா மீனுங்க.
1: இவே ஒருத்தே அந்த ஓயார் எடு ஸ்ரீதர்.
3: எது ஓயாரா?
1: அதோ சைடுல இஸ் எமர்ஜென்சி யூஸ் இட்னு போட்டுக்கல, அந்த ஓயார் தான்.
0: நான் எடுக்க மாட்டேன். இந்த துடுப்பை யூஸ் பண்ணி அங்க செவனையானு நிக்கிற சுறா மீனுங்கிட்ட போய் வம்ப விளக்கி வாங்க போறீங்க, அதுதானே? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, ஆளை விடுங்க.
2: ஃபாஹிமா, இந்த ஸ்ரீதர் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இரு, நானே எடுத்து தரேன்.
0: சொன்னா கேளு கேத்ரினே, விபரீதத்தோட விளையாடாதீங்க. நடுக்கடல்ல இருக்கோம், ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஓடவும் முடியாது, தண்ணில குதிக்கவும் முடியாது.
2: இந்த ஃபாஹிமா, நீ ஒரு பக்கம் துடுப்பு போடு, நான் இந்த சைட் துடுப்பு போடுறேன். அதே இடத்துல நிக்கிற அந்த சுறா மீன்களை நோக்கி நம்ம போட்டை நகர்த்தி கொண்டு போவோம்.
0: சொன்னா கேளுங்க, அதுங்க நமக்காக வி ஆர் வெயிட்டிங் சொல்லாம சொல்லிட்டு ஒரே இடத்துல கும்பலா சுத்து போட்டுருக்குங்க.
1: உன்ன கவனிச்சிங்களா, நம்மளோட போட் இவ்வளவு கிட்ட நெருங்கி வர வர அந்த சுறா மீன்கள் நம்மள நோக்கி வரவும் இல்ல, கலைஞ்சு எந்த பக்கமும் போகல.
0: அங்க பாருங்க, நகராம எல்லா சுறா மீன்களும் ஒரே இடத்துல நிக்குதுங்க. யாராச்சும் இதுங்களுக்கு செய்வினைக்குன்னு வச்சுட்டாங்களா?
2: இவன் ஒருத்தன் கொஞ்சம் அமைதியா இருடா ஸ்ரீதர், அதுங்க திடீர்னு அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது இப்போ நம்ம?
0: அட்டாக்கா? சரி சரி, நான் வாய திறக்கலப்பா.
1: நம்ம போட்ட சுறா மீன்கள் கிட்டே கொண்டு வந்துட்டோம், எல்லாம் அப்படியே நிக்குதுங்க.
2: இதுங்க சுறா மீன்களே இல்ல, வெறும் சுறா மீன்களோட துடுப்புகள் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு கீழே ஏதோ வாட்டர் ட்ரோன்ஸோட அட்டாச் ஆகி இருக்கு.
1: எஸ் கேத்ரின், அப்போ நம்மள துரத்துறது எதுவுமே உண்மையான சுறா மீன்கள் இல்ல, எல்லாம் வெறும் மெஷின்ஸ்.
0: நான் தான் அப்பவே சொன்னேல, சுறா மீன்களை ஒரு கை பாத்திரலாம் வாங்கன்ட்டு. இங்க வந்து பார்த்தா ஐயோ ஐயோ.
1: ஸ்ரீதர் எப்படி சமாளிக்கிறான் பாரு.
2: அதான் அவனை பத்தி தெரியுமே, லீவ் இட் ஃபாஹிமா. ஆமா, இந்த ரோபோட் ஷார்க்ஸ் எல்லாம் எப்படி நம்மளை துரத்துச்சுங்க? இதுங்களை யாரு கட்டுப்படுத்துறா? பட் நாம இதுங்க கிட்ட வந்ததுமே இதுங்க டீஆக்டிவேட் ஆகிருச்சுங்க. என்னதான் நடக்குது இந்த கடல்ல?

0: ஃபைமா, கேத்ரின், இங்க பாருங்க, எல்லா சுறாமீன் துடுப்புகளும் ஆக்டிவேட் ஆகிருச்சு. எல்லா துடுப்புகளையும் சிகப்பு கலர் லைட் தெரியுது. ஆஹா, டேஞ்சர் சிக்னல் கொடுத்து விட்டாங்க.
1: கேத்ரின், யூஸ் தி ஓஏஆர், சீக்கிரம் துடுப்பு போடு, நாம தீவை நோக்கி போணும்.
0: நல்லா போச்சு, போங்க. இன்ஜின் போட்டா துடுப்பு வச்சு தள்ளுறது நீங்களா தான் இருப்பீங்க. இப்படி துடுப்பு போட்டா என்னைக்கு போய் சேர்றது? அப்பவே சொல்லிச்சு பாயுமா, இனிமே அபாயம்தான். அது இப்ப உண்மையா போயிருச்சு.
1: குயிக் ஃபாகிமா, எல்லா ரோபோட்டிக் ஷாக்ஸும் ஆக்டிவேட் ஆயிருச்சு, அதுவும் சவுண்டோட. ஸ்ரீதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு.
0: எது ஹெல்ப் பண்ணவா? நான் முடிஞ்ச அளவு அந்த ரோபோ சுறாக்களை வரட்டுறேன். ஏ சோ, போ சுறா, போ சுச்சு.
2: என்னமோ
0: பண்றேன். நீங்க போட்ட ஓட்டுங்க முதல்ல, அதுங்க கிளம்பிருச்சுங்க.

0: சார், இன்னும் கேத்ரின் டீம் வரல. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையில தான் மாட்டிருப்பாங்க போல.
1: மேபி. சரி, லிசன் ஸ்டெல்லா, பியூலா, இந்த கடல் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சர்வர் யூனிட்டை நம்ம ரீச் பண்ணணும்.
2: பட் கடலுக்குள்ள நாம எப்படி போக முடியும் சார், வித்வுட் எனி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்?
1: கடலுக்குள்ள போகாமலேயே நாம அந்த சர்வரை அக்சஸ் பண்ணணும்னா நமக்கு ஏதாவது ஒரு சேட்டலைட் நெட்வொர்க் லிங்க் தேவை. பட் இந்த தீவு ஷேடோ பிளாக் ஸ்பாட், ஸோ நம்மளால சர்வரை கனெக்ட் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஐ திங்க் இந்த தீவு ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: எப்படி சார் சொல்றீங்க?
1: அதோ அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை கவனிப்பீங்களா?
2: பியூலா, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா?
0: இல்ல எஸ்எல்லா, எனக்கு ஏதும் தெரியலையே.
1: பியூலா, அந்த மெட்டல் டிடெக்டரை கொடு.
0: என்ன சார், பூவுக்குள்ளலாம் நம்ம டிடெக்டர் சவுண்ட் கொடுக்குது?
1: இது பூ இல்ல பியூலா.
0: தென் சார்,
1: மைக்ரோ கேமராஸ் வித் பாம்ஸ். என்னோட வாட்சில் இருக்கக்கூடிய சென்சார் இந்த மைக்ரோ கேமராஸை காமிச்சு கொடுத்துருச்சு. கொஞ்சம் இந்த பூக்களை விட்டு தள்ளியே நில்லுங்க ரெண்டு பேரும்.
0: சார், இங்க நடக்கிற எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் சார் இருக்கானுங்க அவனுங்க. கனல் சார், ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதோ அந்த பாறையில இருந்து தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன் சார்.
1: My God! இந்த தீவு முழுக்க கொஞ்ச நேரத்துல ஏதோ நடக்க போகுது. அந்த சாட்டலைட் போன குடுப்பிலாம்.
0: இந்தாங்க சார்.
1: ரோஜர், this is கனல் பிரியன், MIB agent number 47. Do you copy?
2: ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்கா கனல் சார்?
1: இல்ல ஸ்டெல்லா, நம்மளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கானுங்க அவனுங்க. எந்த சாட்டலைட் லிங்க்கும் இல்லாத இடத்துல தான் அவனுங்க இந்த பிளட் எக்ஸ் பத்தின எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நாம இப்போ எமர்ஜென்சிக்கு ஹெலிகாப்டர் கூட காண்டாக்ட் பண்ண முடியாத நிலையில இருக்கோம் பியூலா.
0: இப்போ என்ன சார் பண்றது? சுத்தியும் கடல், நம்ம மூணு பேரும் இந்த தீவுல, அதுவும் ஆபத்துல. இப்ப வரைக்கும் கேத்ரின் அண்ட் டீமுக்கு என்னாச்சுனே தெரியல.
2: கனல் சார், இங்க கொஞ்சம் பாருங்க, எல்லா செடிகள்ல இருக்க பிளவர்ஸும் நம்மள நோக்கி திரும்புது.
1: ஓ மை காட், மூவ்.
0: ஸ்டெல்லா,
1: பியூலா, ரன், சீக்கிரம் ஓடுவாங்க. அதோ அங்க பாருங்க, ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போயிடலாம். சீக்கிரம், குயிக்!

0: கணேஷ் சார், பூவுக்குள்ள இப்படி ஒரு விபரீதத்தை பண்ணி
1: வச்சிருக்கானுங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது வந்தா அவங்களை அட்டாக் பண்றது தான் அவனுங்களுடைய டார்கெட். அவனுங்களோட பிளட் எக்ஸ் சர்வர் இங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வந்ததை அவனுங்க மானிட்டர் பண்ணிருக்கானுங்க. மேபி அந்த கேங் இங்க வந்தாலும் வரலாம்.
0: கணல் சார், இது ரொம்ப பழைய பில்டிங் போல இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்கு.
2: கணல் சார், இப்போதைக்கு சேஃபா இந்த பில்டிங் குள்ள வந்துட்டோம், பட் நாம எப்படி இந்த தீவுல இருந்து வெளியே போறது?
1: ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் ஸ்டெல்லா.
0: கணல் சார், அங்க பாருங்க, ஏதோ நிலையற மாதிரி தெரியுது.
1: எங்க எங்க பியூலா?
0: அதோ அந்த மூலையில.
1: அந்த செல்போன் கொடு.
0: இந்தாங்க சார்.
1: ஓ மை காட், அது பாம்பு.
0: கணல் சார், இந்த சைடுல பாருங்க சார், நிறைய பாம்பு.
1: ஸ்டெல்லா, பியூலா, பேக், பின்னாடி வாங்க. கவனம் கவனம், மெதுவா
2: பின்னாடி வாங்க.
1: இதுங்கெல்லாம் ரொம்ப வீரியமான விஷமுள்ள பாம்புகள்.

0: சத்தம் போடாத, பின்னாடி வா. இதுங்களுடைய கவனம் இன்னும் நம்ம பக்கம் திரும்பணும். பி கேர்ஃபுல், பார்த்து கவனமா பின்னாடி கால் வைங்க.
1: சார், இந்த பில்டிங் ஃபுல்லா ஸ்னேக்ஸ். நாம அவசரப்பட்டு உள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன் சார்.
0: ஸ்டெல்லா, ஸ்டெல்லா,
1: கணேஷ் சார், கணேஷ் சார், ஸ்டெல்லா இந்த குழியில விழுந்துட்டா சார். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா,
0: ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா?
1: ஸ்டெல்லா, ஸ்டெல்லா சார், ஸ்டெல்லாட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையே சார். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலே. இந்த குழி ரொம்ப ஆழமா வேற இருக்கே. இந்த பில்டிங்குள்ள எப்படி இவ்வளவு ஆழமான குழி?
0: ஸ்டெல்லா, நான் பேசுறது கேக்குதா? என்னாச்சுன்னு தெரியல ஸ்டெல்லாவுக்கு.
1: கனல் சார், ஸ்டெல்லாவை எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணனும். இப்போ என்ன சார் பண்றது?
0: பியூலா, இந்த பில்டிங்ல ஏதாவது கயிறு மாதிரி இருக்கான்னு போய் பாரு. பட் கவனம், இந்த பில்டிங் ஃபுல்லா பாம்புகள் இருக்கு. கவனமா தேடு. நாம அதை தொந்தரவு செய்யாத வரைக்கும் அது நம்மள ஒன்னும் செய்யாது. இந்த குழிய எதுக்கு தோண்டிருப்பானுங்கன்னு தெரியல. அதுவும் இந்த பில்டிங்குள்ள இந்த குழி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பியூலா, கிடைச்சதா?
1: கனல் சார், இதோ இந்த கயிறு தான் கிடைச்சது சார். பட் இந்த நீளம் பத்துமான்னு தெரியலையே சார்.
0: சரி, கொடு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தா, ஒரு பக்கத்தை குழியில போடு. நான் இன்னொரு முனைய அதோ அந்த ஜன்னல் கம்பியில கட்டுறேன்
1: சார். பார்த்து சார், அந்த ஜன்னல் பக்கம் ரெண்டு பாம்பு வேற இருக்குது சார்.
0: கேர்ஃபுல்லா தான் இருக்கேன் பியூலா. செல்போன் டார்ச்ச இந்த பக்கம் காமி.
1: ஓகேவா சார்?
0: அப்படியே இரு, நான் கயிறை முடிச்சு போடுறேன். ஓகே, நல்லா டைட்டா கட்டிட்டேன் கயிறை. லிசன் பியூலா, நீ இங்கேயே இரு, நான் இந்த குழியில கயிறு வழியை இறங்குறேன். ஏதாவதுனா நான் சிக்னல் கொடுக்கறேன்.
1: கனல் சார், நான் மட்டும் எப்படிங்க தனியா? அதுவும் பாம்புகளுக்கு நடுவுல.
0: அதுங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்ல பியூலா, பயப்படாத.
1: இல்ல சார், எனக்கு பயமா இருக்கு சார். செல்லா வேற என்னாச்சுன்னு தெரியல. நானும் உங்க கூட வரேன் சார்.
0: பியூலா, இந்த கயிறு ரெண்டு பேரோட வெயிட்ட தாங்குமான்னு தெரியல. தென் ஹவ் இட் இஸ் பாசிபிள்
1: சார்? ப்ளீஸ் சார்.
0: சொன்னா கேட்க மாட்டியே. சரி ஓகே, நான் முதல்ல கீழே போறேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா உனக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன். அப்புறம் நீ இறங்கி வா.
1: ஓகே சார், கவனமா போங்க சார்.
0: டோன்ட் வரி பியூலா, நீ இங்க கவனமாயிரு. பாம்பு உன்கிட்ட வந்தாலும் நீ எந்த மூமெண்ட்டும் காமிக்க கூடாது. பயத்துல கத்திராத. அப்புறம் இதுங்களோட கவனம் ஓம் பக்கம் திரும்பிடும்.
1: ஓகே சார்.
0: சரி, நான் இந்த கயித்து வழியா கீழே இறங்குறேன்.
1: கனல் சார், பாத்து சார், பாத்து.
0: என்ன இந்த குழி இவ்வளவு ஆழமா இருக்கு? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, இருக்கியா? நான் பேசுறது கேக்குதா? நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன, எந்த ரிப்ளையும் இல்ல ஸ்டெல்லா கிட்ட இருந்து. என்ன ஆச்சுன்னு தெரியல ஸ்டெல்லாவுக்கு.
1: கனல் சார், அங்க நீங்க சேஃப் தானே சார்? நான் பேசுறது கேக்குதா சார்?
0: கேக்குது பியூலா. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நான் மெதுவா கைத்த பிடிச்சு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன். ஸ்டெல்லா கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். மேபி ஸ்டெல்லா ஏதோ அன்கான்சியஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: இருக்கலாம் சார். நீங்க கவனமா இறங்குங்க சார்.
0: ஓகே ஓகே பியூலா. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, இருக்கியா?
2: கனல் சார்,
0: மை குட்னஸ், ஸ்டெல்லா, ஒண்ணுல இதோ இதோ வந்துட்டேன். பியூலா, ஸ்டெல்லாஸ் ஹியர்.
1: கனல் சார், ஸ்டெல்லா ஒண்ணுல இல்ல.
0: ஸ்டெல்லாவுக்கு அடிபட்டு நினைக்கிறேன். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, இங்க பாரு, நான் வந்துட்டேன். ஸ்டெல்லா.
1: கனல் சார், நான் கீழ வரவா சார்?
0: சரி வா. ஸ்டெல்லா, இங்க பாரு, ஒண்ணுல கையில ப்ளீடிங் மாதிரி இருக்கு. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, ஒண்ணுல இங்க பாரு, என்னை பாரு.
1: கனல் சார், ஸ்டெல்லாவுக்கு என்ன?

0: சார், அச்சோ, செலவுக்கு கையில அடிப்பட்டு ரத்தம் வருது.
1: எஸ் பியூலா, என்னோட கர்ச்சி வச்சு கட்டுறேன், கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும்.
0: செலா, செலா, ஒன்றும் ஆகாது. செலா, செலா, கணன் சார், செலா மயக்கத்துக்கு போறா.
1: ஸ்டெலா, ஸ்டெலா, இங்க பாரு ஸ்டெலா.
0: கணன் சார், செல்லா அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டா. இப்போ என்ன பண்றது சார்?

0: அங்க பாருங்க.
1: எங்க பியூலா?
0: அங்க ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியுது.
1: ஆமா, ஏதோ டோர் மாதிரி இருக்கு. இந்த குழிக்குள்ள எப்படி ஒரு டோர்? பியூலா, நீ ஸ்டெல்லா கூட இரு, நான் அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்.
0: வேண்டாம் சார், ஏதாவது விபரீதமா இருக்க போது. அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ லைட் விட்டு விட்டு எரியற மாதிரி இருக்கு சார்.
1: வெயிட் பியூலா, நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
0: ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ஸ்டெல்லா வேற அன்கான்ஷியஸா இருக்கா. We are in danger.
1: Don't panic பியூலா, நான் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன்.

0: லைட் வெளிச்சம், அதுவும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல என்னவா இருக்கும்?
1: சார் வேணாம் சார், ப்ளீஸ் வந்துருங்க.
0: வெயிட் வெயிட் யூலா, இந்த கதவை திறந்து என்ன லைட்னு பாக்குறேன்.

கேட்டது சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 10 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இரவெண்ணும் கவிதையில் நிலவும் நட்சத்திரங்களும் தேன் சுவை சந்தங்களும் கவிதையின் பரிசாக இமைகளை தழுவும் இனிய உறக்கத்தின் இடையே வலம் வர இருக்கிறது பட்டுச்சிறகு. இரவில் பார்த்தவளை என்னிடம் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தது அவள் வானத்துக்கு சொந்தம் என்று. அவள் நிலவு.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. பேச துடிக்கும் வார்த்தைகளை விட மௌனத்தில் 1000 அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றன.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. விடியும் என்ற நம்பிக்கையில் விழித்திருக்கும் கண்களுக்குள் வலியும் ஒரு சுகமானது. காலம் கடந்து உன் கால் தடம் பதிக்காத பாதையில் நீ வருவாய் என்ற ஒற்றை வார்த்தையில் வாழும் என் ஜீவன்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. மனைவிக்கு தன் கணவனும் கணவனுக்கு தன் மனைவியும் எப்போதும் முதல் குழந்தை.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. வானவில்லின் வர்ணம் கொண்டு வார்த்தேன் உன்னை கவிதையாய், என்றுமே எண்ணில் ஒலிக்கும் என் காதலின் சங்கீதமாய்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. முத்தமிழே என்றால் இயல் வரும், முத்தமிழே என்றால் இசை வரும், முத்தமிழே என்றால் நாடகம் வரும். மூன்றும் சேர்ந்த முகம் நீ என்றோ

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நதிக்கரையில் நட்டு வைத்த கன்றுக்கு நீரூற்று தேவையில்லை. நம்பிக்கை பிறந்த நெஞ்சத்துக்கு எல்லா நேரமும் பொற்காலம்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. தனிமை என்ற சிறையினில் தவிக்கும் எனது பறவையே, உனது காதல் கைகளில் விழுந்தேன் நானே அழகியே.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. காத்திருந்த கண்ணீரையும் கனவுகளால் தூக்கிச் செல்லும் பூங்காற்றே நீ போதுமே புதிய தொடக்கம் தருவதற்கு.

ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இதுவரை நீங்கள் கேட்டது பட்டுச்சிறகு.

0: புரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு

0: 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேரம் 10:59:25. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 அசாட மாதம் 28 நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 3 தேதி 2026 வருடம் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடிகள் குறித்த மதுரை மாவட்டம் திருப்புறங்குன்ற வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ச் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள்

உங்கள் நிகழ்ச்சியில் பாம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் ஒழிக்க கேட்கலாம். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம்பெற காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம்பெற காத்திருக்கிறது. 9 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. 10 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 விருப்ப காணம் நேயர் விருப்ப காணமாக வளம்பெற காத்திருக்கிறது. நாளைய நேயர் விருப்ப காணத்தில் சுமதி அவர்கள் ஆத்திக்குளத்திலிருந்து மதுரை ஆத்திக்குளத்திலிருந்து பங்கு பெறுகிறார். 10:30 ஒருபட பாடல்கள் பூவேலி திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்கலாம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் பற்றிய செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 சிநேகிதியே மகளிர் மட்டும் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 11:00 வசந்த கானங்கள். 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல். 2:00 கவிதை அரங்கம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நாளை 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வர காத்திருக்கிறது. மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 மாலை தென்றல் மனதை வருடும் இதமான இடைக்கால பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 6:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 7:30 பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: மதுரை FM 103.3 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

நிலையத்தில் நேரம் 11:06 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தூங்கா நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வலம் வர காத்திருக்கிறது தேனும் பாலும். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சியில் இணைவது PR செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் தொடரும் முதல் பாடலாக கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசி வரிகளுக்கு KV மகாதேவன் இசையில் P சுசீலாவின் குரலில் இதோ பாடல் வானலைகளில் உங்களுக்காக.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

எட்டுத்துக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வான் அலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இறைவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வளம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாடும். தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து மாயவநாதன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடிய பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். இரவை இனிமையாக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

தூங்கா நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக யார்னி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வேதாவின் இசையில் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: மூன்று இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக செல்வமகள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல் தேனும் பாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக 5 லட்சம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு எஸ் சுப்பையா நாயுடு இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இரவை இனிமையாக்கும் பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பிராப்தம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக திருமகள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகிய மூவர் குரலில் இதோ பாடல்.

0: தூங்கா நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் பாடல்களாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.
1: ராஜா.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வி. குமார் இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் இன்றைய நிறைவான பாடல் நவக்கிரகம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி. குமார் இசையில் எஸ்

0: இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பி ஆர் செந்தில் முருகன். இனி தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி நேயர்களே, மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.
1: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz, திருப்பத்தூர் பண்பலை 101 MHz-இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

பார்ப்பதெல்லாம் கனவு, அவள் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணதில் அவள் வருவாள், அவன் பார்த்து சிரிப்பாள். அவள் கண்ணதில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பாளின் 2.3 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திற்காக அழகிய கமலத்தில் என்னும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்

4:06 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது என்னும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ராஜி அவர்கள் குரலில்

0: 4:10 நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், கஜபதனா, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அடுத்து விஜயாம்பிகை என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த ஈசனே கோடி என்று தொடங்கும் முத்துத்தாண்டவர் கீர்த்தனை மிஸ்டர் சாப்புத்தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 28 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

நலமாக பெருகும் செல்வம் நல்லதுதான் என்றாலும் சான்றோர்கள் பிற உயிர்களை கொள்வதனால் பெருகும் செல்வத்தை இழிவானதாகவே கருதுவர். குறள் எண் 328 அதிகாரம் கொல்லாமை.

0: நலமாக பெருகும் செல்வம் நல்லதுதான் என்றாலும் சான்றோர்கள் பிற உயிர்களை கொள்வதனால் பெருகும் செல்வத்தை இழிவானதாகவே கருதுவர். குறள் எண் 328 அதிகாரம் கொல்லாமை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30க்கு இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:02க்கு சேவை செய்திகள், 6:05க்கு மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:10க்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள். 6:15க்கு புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சிகளை பற்றிய நேரம் கேட்கலாம். 6:30க்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 6:35க்கு ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடி குறித்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புரியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45க்கு மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:55க்கு பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25க்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் ஒழிக்க கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02க்கு பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55க்கு திரை இசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 9:02க்கு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02க்கு விருப்பகானம் நேயர் விருப்பகானம். இன்றைய நேயர் விருப்பகானத்தில் சுமதி ஆத்திகுளம் மதுரை நேயரின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30க்கு ஒருபட பாடல்கள் பூவேலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02க்கு சிநேகிதிய பெண்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55க்கு சௌராஷ்டிரா மொழி பாடல்கள். 2 மணிக்கு கவிதை அரங்கம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:02க்கு மெல்ல வரும் பாட்டு.

மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 7:30 பிபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி காலை 5:00 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி பாடல்களாக பக்தி மாலையில். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பக்தி பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சாகுல் அமித் அவர்களது குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஜிக்கி குரலில்